விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 27ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 3ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குரல் அமுதம்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: பக்தி நேரம்.

0: ஒரு பிறவியில் ஒருவன் செய்கின்ற அறிவில்லா செயல் அவனை எழுகின்ற பிறவிகளிலெல்லாம் துன்பச் சேற்றில் ஆழ்த்தும். குறள் எண் 835 அதிகாரம் பேதைமை.
1: ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் மலரு.
0: ஒரு பிறவியில் ஒருவன் செய்கின்ற அறிவில்லா செயல் அவனை எழு

இதுவரை கிடைத்திடாத ஒரு பொருள் உங்களுக்கு வேண்டுமென்றால் இதுவரை முயற்சிக்காத செயலையும் நீங்கள் செய்திட வேண்டும். இன்றைய நாள் 17/5/2026. இந்த நாள் மட்டுமல்லாது இனி வரும் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். நேரம் காலை 6:02 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் மூஷிக வாகனா என தொடங்கும் பாடல், மலேசியா வாசுதேவன் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆஞ்சநேயர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகி பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:18. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ரஞ்சனி மற்றும் காயத்ரி இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

காலை 6:24. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மன்னிப்பு என தொடங்கும் பாடல் டிஜிஎஸ் தினகர் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இன்ஷா அல்லா என தொடங்கும் பாடல் TM சௌந்தரராஜன் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கண்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சித்ரா பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்திலிருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19 நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை

0: மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப்பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார்.

0: மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.

0: அவள் உணவு உடம்பை மட்டும் வளர்க்கவில்லை, உருவாக்கவில்லை, மனதையும் உருவாக்குகிறது. மன உணர்வுகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது உணவுதான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மிருக காட்சி சாலைக்கு போகணும். அங்கிருக்கும் விலங்குகளின் தன்மையில் உள்ள வேறுபாடுகளை கவனிங்க. அசைவம் உண்ணும் விலங்குகள்லாம் கூண்டுகளில் இருக்கும். அங்கும் அவை அமைதியா இருக்காது. கூண்டுக்குள் அவை ஓரிடத்தில் படுத்திருக்காம அங்கும் இங்கும் அமைதி இல்லாம அலைஞ்சுகிட்டே இருக்கும். மாமிச உணவுல ஏராளமான நச்சுத்தன்மை இருக்கு. அதனால அதனை உண்ணும் விலங்குகள் பக்கத்துல போக முடியாதபடி நாற்றம். மாமிசத்தை சாப்பிட்டுட்டு அந்த உணவில் உண்டாகும் நச்சு பொருளை அவை வெளியேற்றுகின்றன. அதனால் அந்த கெட்ட வாசம். அசைவ உணவை உண்ணும் விலங்குகளின் பற்கள் கோரை பற்கள். மாமிசத்தை உண்பதற்கு ஏற்ப கூர்மையாக அமைந்திருக்கும். அவற்றின் நகங்கள் மிக கூர்மையா இருக்கும். நாக்கு சொரசொரப்பா இருக்கும். முத்துசாமி ஐயா, இறைவனின் படைப்பை பாத்தீங்களா? அதது வாழும் சூழல், வாழும் பகுதி, உண்ணும் உணவுக்கு ஏத்தபடி உடல் உறுப்புகளையும் படைத்திருக்கிறான். மற்ற விலங்குகளை பிடித்து தின்பதற்கு வசதியா கண்கள் இருட்டில் உள்ள பொருட்களையும் பார்க்கும் ஆற்றல் உடையவையா இருக்கும். மான் ஒரு காட்டு விலங்குதான். புலியும் அப்படித்தான். புலியை விட மான் மிக வேகமாக ஓடக்கூடியது. அதன் உடல் அமைப்பெல்லாம் அப்படி. புலி மானை விட கொஞ்சம் மெதுவாத்தான் ஓடும்பாங்க. ஆனா இந்த மான் ஓடும் போது தன்னை துரத்தும் புலியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே பயந்து ஓடும். அப்புறம் புலிக்கு இரையாயிடும். காரணம் பயம்தான். இந்த குணம் மனிதனுக்கும் பொருந்தும். ஏதாவது ஒரு சிரமம், பிரச்சனை, நோய் நொடினா பயந்துடுறோம். பயந்து பயந்தே செத்து போயிட்டாம்பாங்க. பயம் கொள்ளாமல் எதிர்கொள்ளணும். மகாகவி பாரதியார் கூட ஓடி விளையாடு பாப்பா பாடலில், பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது, மோதி மிதித்து விடு பாப்பான்னு பாடியிருப்பார். அதுபோல பயப்படக்கூடாது. நோய் தாக்குதே, என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம்னு பயப்படாம எதிர்கொள்ளணும். ஓடும் மான் கூட பயம் கொள்ளாமல் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா புலியால் அதை பிடிக்க முடியாது. தப்பிச்சிருக்கும், உயிர் பிழைத்திருக்கும். அதைத்தான் மக்களுக்கு நினைவூட்டணும். பயம் கொள்ளலாகாது, மன தைரியம் வேணும். நோய் எதிர்ப்புக்குண்டான உணவுகள் இருக்கு, அவற்றை பார்த்து சாப்பிடணும். நோய் எதிர்ப்புக்கு தடுப்பூசிகள் வந்துருச்சு, அதை அவசியம் போட்டுக்கணும். என்னாகுமோ ஏதாகுமோன்னு நியாயம் பேசிட்டு இருக்க கூடாது. முத்துசாமி ஐயாவுக்கு தெரியும். தடுப்பூசிகள் போடும் போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதால் லேசான காய்ச்சல், சளி, இருமல் போன்ற சின்ன சின்ன பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால பயம் கொள்ளலாகாது. வேறெதுவும் மாற்று கருத்துக்களை தெரிவித்து மக்களை குழப்ப கூடாது. நல்லுணவு அவசியம். நம்முடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்காக உணவை உட்கொள்ளணும். நம் உடல் நலத்துடனும் பலத்துடனும் இருக்க வேண்டுமா? குறித்த காலத்தில் சாப்பிடணும். நல்ல சத்துள்ள தூய்மையான உணவை உட்கொள்ளணும். போதுமான அளவு உட்கொள்ளணும். சாப்பிடும் போது அமைதியாகவும் நற்சிந்தனையுடனும் சாப்பிடணும். கோபமா இருக்கும் போதோ, மனம் துன்பத்தில் இருக்கும் போதோ உணவை உட்கொள்ள கூடாது. உணவை நல்ல மென்னு சுவைத்து சாப்பிடணும். இறைவனின் அருள் அது. எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும், எது கூடாதோ அதை தவிர்க்கணும். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

உலகம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கென திசையிலிருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டு அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. எழுந்துக்கும்போது ஒரு ஓரமா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு யோசிச்சுட்டே ஒரு மாதிரி டல்லா எழுந்துப்போம். அது சண்டேன்னு நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சோட கண்ணு ஒரு விரிச்சல் விரியும் பாருங்க. எஸ், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஃப்ரீயா இருக்க போறோம், இன்னைக்கு நம்ம ஜாலியா விளையாட போறோம், ஜாலியா இன்னைக்கு ஏதாவது புதுசா ஏதாவது ட்ரை பண்ண போறோம், இல்ல சாப்பிட போறோம், ஏதோ ஒண்ணுங்க. ஆனா வேலை செய்ய வேணாம், படிக்க வேணாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட எழுந்துப்போம். அப்படியாப்பட்ட சண்டேல உங்க கூட இணைஞ்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ், வணக்கம் சென்னை நிகழ்ச்சி ஆரம்பிச்சாலே நம்ம எப்பவுமே வந்து ஒரு கேள்வியோட தான் வரும். அப்படி என்ன கேள்வியோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் கேள்வியோட வந்தது இருக்கட்டும், ஆனா அந்த கேள்வியை நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன்? நான் உங்களுக்கு சொல்றதை விட நீங்க வந்து எனக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? இந்த மாதிரி பல கனெக்டிவிட்டி நமக்குள்ள இருக்கு. நான் வந்து ஃபேஸ்புக்ல அந்த கேள்வியை போஸ்ட் பண்றேன், நீங்க அதை எனக்கு சொல்றீங்க. சோ இந்த இடத்துல நம்ம கூட பயணிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிஜிட்டல் டெக்னாலஜி தான். அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான். 2026 அதாவது இந்த வருஷம் தான் உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினத்தின் கரு என்ன? அதாவது அந்த டே இன்னைக்குதான் நம்ம அனுசரிக்கிறோம், மே 17 தேதி. சோ இன்னைக்கு அனுசரிக்கிற இந்த நாளோட கரு என்ன, இந்த வருஷத்துக்கான கரு என்னன்னு கேட்டிருக்கேன். கேள்வி மீண்டும் சொல்றேன், 2026 உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினத்தின் கரு என்ன அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை எனக்கு தெரியும் இல்ல தெரியாது, நான் சர்ச் பண்ணி சொல்றேன். எதுவா இருந்தாலும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கற ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட போஸ்ட் கீழ வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் கமெண்ட் பண்றேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், நான் உங்களுக்காக சூப்பர் டூப்பரான சாங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஷான் ரோல்டன் தியோட வாய்ஸ்ல வந்துட்டே இருக்கு. ஏகதேசியோட வரிகள்ல ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில பராசக்தி திரைப்படத்திற்காக தான். ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோளம்.

நான் உங்க கிருத்திகா நெல்சன், சிங்கர், லிரிசிஸ்ட் அண்ட் அவினாதன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல. No.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:08 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி

வெல்கம் பேக் டு த ஷோ நேயர்களே. நேரம் சரியா 7:08 ஆயிருக்கு. நீ இப்பதான் கொண்டாதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. எஸ், இப்ப அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 9 ஆயிருச்சு. கேள்வி கேட்டிருக்கேன், அதாவது தொலைவில் இருக்கிற ஒருத்தரோட நம்ம வந்து தகவலை பகிர்ந்துக்கிறதுக்காக அவங்களை தொடர்பு கொள்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து டெலிகம்யூனிகேஷன், அந்த தகவலை பகிர்வது தான். ஆனால் இதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் கண்டிப்பாக அடங்கும். நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிறோம் எல்லாருக்குமே. அண்ட் டெலிஃபோனுக்கு அப்புறமா இப்போ மொபைல் ஃபோன், ஸோ அதுவுமே அதில் அடங்கும். இது தாண்டி அடுத்தது வந்து நம்ம இன்டர்நெட் மூலமாக எல்லாருக்குமே வந்து தகவலை வந்து பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்டர்நெட்டும் அதுக்குள்ளே அடங்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே இப்போ நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன் இந்த ரேடியோ, நான் பேசுறது மூலமாக இந்த அலைவரிசை மூலமாக உங்களால் நான் பேசுறதை கேட்க முடியுது. அண்ட் டெலிவிஷன், தொலைக்காட்சி, ஸோ இதுலேயுமே நிறைய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் சேட்டலைட், இது எல்லாமே வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்குது. சரி, இன்ஃபர்மேஷன் சொசைட்டி அப்படின்னு ஏதோ ஒரு வேர்ட் சொன்னீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தகவல் மற்றும் டெக்னாலஜி மூலமாக வந்து இணைக்கப்படுற ஒரு சமூகம் தான் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களாம் வந்து காலையில் வந்து அட்டன் பண்ணக்கூடிய இந்த ஆன்லைன் கிளாஸஸ்,

இல்லைனாலுமே நம்ம ஏதாவது ஒரு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இல்லை யோகா கற்றுக்கணும், எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்றத விட நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே கற்றுக்கலாம். எப்படி? ஆன்லைன் கிளாஸ் மூலமாக. அண்ட் தென் நம்ம ஒருத்தருக்கு பேசணும்னு நினைக்கிறத, அவங்க குரலை கேட்கணும்னு நினைக்கிறத விட நான் பார்த்துக்கிட்டே பேசணுன்ற ஃபீலை கொடுத்த அந்த வீடியோ கால்ஸ், அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஐ மீன் ஒரு இன்ஃபர்மேஷன் சொசைட்டி தான். அதை தாண்டி இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ், என்னதான் கையில் கேஷ் எடுத்து சில்லற மாற்றி கொடுத்தாலும் ஒரு செகண்டில் யூபிஐ பேமெண்ட் பண்ணிடுறோம். அதுலேயும் இப்போ எப்போவோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஆத்தன்டிகேஷன் அப்படின்லாம் வந்து பாஸ்வேர்ட் கூட இப்போ போடுறதில்ல, ஜஸ்ட் நம்மளோட கண்ணை ஸ்கேன் பண்ணது, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணியே பேமெண்ட்லாம் போயிடுது. ஸோ இந்த மாதிரியான யூபிஐ பேமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொசைட்டி. சோஷியல் மீடியா, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்தே நம்ம ஒரு வேலையை பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கேருந்தே ஒரு விஷயத்தை முடிச்சிடும். ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ நான் சொன்ன எல்லாமே இன்ஃபர்மேஷன் சொசைட்டியோட ஒரு பகுதி தான். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால நெட்ஒர்க் இல்லாமல் எதையுமே யோசிச்சு பார்க்கவே முடியாது. இந்த பழைய காலத்துலலாம் வந்து அன்போட ஒரு லைன் கேட்பாங்க தெரியுமா, நான் இல்லாமல் நீ இருந்துருவியா அப்படின்ட்டு. இப்போ நான் இல்லாமல் நீ இருந்துருவியான்றதை யார் கேட்டாலும் நம்ம ஃபீல் பண்ணுவோமான்னு தெரில, ஆனால் நம்ம ஃபோனோ இன்டர்நெட்டோ நம்மளை பார்த்து கேட்டதுன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறோம். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக திரும்பி அதுக்கிட்ட பார்த்து பேசிடுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், இன்னைக்கான கேள்வி இதுதான், இந்த நாளோட கரு என்ன அப்படின்னு கேட்டிருந்தா இந்த கேள்விக்கான விடையை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் என்னோட போஸ்ட்டு கீழே வந்து போஸ்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துகிட்டே இருக்குது, அதாவது சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் இந்த பாட்டில் வந்து எல்லாருமே வந்து வீடியோஸ் போட்டே இருக்காங்க. ரஹ்மான் சார் பாடிய பாடல், மஷூக் ரஹ்மான் அவங்களோட இசையில், ரஹ்மான் சாரோட இசையில வந்துட்டே இருக்கு தேரே இஷ்குமேன் திரைப்படத்திற்காக. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ள

0: அண்ணா ஒரு ஸ்பெஷல் இஞ்சி டீ தாங்கண்ணா.
1: வாமா, காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட அந்த பக்கம் வந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டீ கடை பக்கம் இன்னைக்கு தான் வந்திருக்கிற.
0: முன்னெல்லாம் அழகா கிளாஸ்ல தான தருவீங்க, இப்ப என்னன்னா புதுசா பிளாஸ்டிக் கப்ல.
1: அது ஒண்ணு இல்லம்மா, இப்பெல்லாம் யாருமா நின்னு டீ குடிக்கிறான். போற போக்குல அப்படியே கையில வாங்கிட்டு போறதுக்கு பிளாஸ்டிக் கப்ஸ் தான் வசதியா இருக்குது. எனக்கும் கிளாஸ் கலவுற வேலை மிச்சம்.
0: ஆரோக்கியத்தை விட 5 நிமிஷம் பெருசா போயிடுச்சு. வசதியா இருக்குன்றதுக்காண்டி வியாதிய காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லுங்க.
1: என்னமா சொல்ற?
0: இப்போ உங்க கடையில டீ வாங்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் கப்ல டீயை ஊத்தி குடுக்கறீங்க. அதே மாதிரி சாம்பார் வடை மாதிரியான ஐட்டங்கள்லாம் வாங்கும்போது கொதிக்க கொதிக்க பாலித்தின் லட்டி பிளாஸ்டிக் பைகள்ல ஊத்தி குடுத்துறீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இந்த சாப்பாடு ஐட்டங்கள்ல கலந்துருது. இந்த மாதிரி பாலித்தின் பைகள்ல போட்ட உணவுகள்லாம் சாப்பிடும் போது நாளடைவுல புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு.
1: சரிம்மா, இனிமே பிளாஸ்டிக் பாலித்தீன் சம்பந்தமா எந்த பொருளும் கடையில வச்சுக்கவே மாட்டோமா? ஓகே தானே?
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: சூடான எந்த உணவு பொருளையுமே பிளாஸ்டிக் பாலித்தீன் மாதிரியான பொருட்களை வாங்குறதை தவிர்க்கலாமே. அன்போடு சொல்லிக்கிறது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. எஸ் நேரம் சரியா 7:20 ஆகபோது. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. அதாவது இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் மற்றும் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே, இந்த டேவோட கரு என்ன, அதாவது இந்த நாளோட தீம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நம்ம நேயர்கள் எல்லாருமே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பதில் சொல்லணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். பட்டாளம் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. பாபு முல்லக்காடு வெரி குட் மார்னிங், கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அனுப்பிட்டு அவரும் வந்து இதுதான் பதில் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன்,

சார் வந்து நம்ம எந்த கேள்வி கேட்டாலுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஆன்சர் அனுப்புவார். அதே மாதிரி ரொம்ப அழகாக அனுப்பியிருக்காரு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சி சிறக்க நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் அனுப்பிட்டு, நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைய சேவைகள் வந்து செயற்கோள்கள், கடல்வழி கேபிள்கள் மற்றும் தொலைத்தொடர்பு அதாவது தகவல் தொடர்பு அமைப்புகள் போன்ற அத்தியாவசிய டிஜிட்டல் உள்கட்டமைப்புகளை வந்து வலுப்படுத்துவதே வந்து அதாவது இந்த ஆண்டு வந்து இதை வந்து நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்றது இதோட முக்கியமான நோக்கம் அப்படின்றதையும் அனுப்பியிருக்காரு. எவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர்கள் அதாவது எதிர்பாராத தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்படும் போது அது தடையின்றி இயங்கும் மிக வேகமாக அதாவது என்ன ஆனாலுமே அதை மீண்டெடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க்கை வந்து வடிவமைக்கிறதுக்கு தான் வந்து அரசுகள் வந்து தொழில்துறையினரை வந்து இதை வந்து வலியுறுத்திட்டு வராங்க அப்படின்ற இதோட செயல்பாடுகளையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான்ல இருந்து பதில் இதுதாங்க அப்படின்ட்டு வந்து பதில் இதுதான் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு சந்திரசேகர் சேகர். அவரும் வந்துட்டு பதில் சொல்லிட்டு, அனைவருக்கும் இன்னைய காலை வணக்கம் மற்றும் ஆர்ஜி அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஜி சந்திரசேகர் தீபக் பேசுறேன், பத்மினி இணைந்து பேசுறோம், புதுவையிலிருந்து பேசுறேங்க அப்படின்னு இருக்காரு. ரைட்டு. சிவன் அருண் அவரும் வந்துட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு வந்து பதில ரொம்ப அழகா அனுப்பியிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம், பதில் இதுதான் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. அனுப்பிட்டு அதை தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களும் வந்துட்டு இதுதாங்க இந்த வருஷத்துக்கான தீம் அப்படின்ட்டு வந்து அனுப்பியிருக்காங்க. இனிய சுபையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்களும் பதில் அனுப்பியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நலமா அப்படின்லாம் கேட்டு, ரங்கராஜன் நான் வந்து டி நகர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. ஜெயச்சந்தர் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம், சைதையிலிருந்து பாலா ஜெயச்சந்திரன் பேசுறேன், இதுதான் இந்த நாளுக்கான விடை, இந்த கேள்விக்கான விடை அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு. ரொம்ப நன்றி. கார்த்திக் கீதாஞ்சலி மனக்கடவுல இருந்து கார்த்திக் கீதாஞ்சலி பேசுறோங்க, பதில் இதுதான் அப்படின்ட்டு வந்து அவரும் பதில் சொல்லியிருக்காரு. நம்ம கேள்வி கேள்விக்கான விடை அப்படின்னு கேட்டாலுமே அதை சம்பந்தப்பட்டு இன்னொரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரத் நெட்டோட 2026 தொடக்க நிலவரப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2.15 லட்சத்திற்கு மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகள் அதிவேக ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக வந்து இணைக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலுமே நமக்கு சிக்னல் இல்லை அப்படின்ற பிரச்சனை இது மூலமாக இருக்காது அப்படின்றத வந்து ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருக்காரு. எஸ், நம்ம மக்கள் எல்லாருமே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருந்த கேள்வி, 2026 உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூகத்தின் அதாவது இந்த தினத்தின் கரு என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். இந்த தினத்தோட கரு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட போஸ்டுகள் வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்து அடுத்ததாக கியூ பண்ணி வச்சிருக்கேன். ஆரோமலை திரைப்படத்திற்காக சின்மயி மற்றும் ஆனந்த ரவிந்தாக்ஷன் இணைந்து பாடிய பாடல், விக்னேஷ் ராமகிருஷ்ணனோட வரிகள்ல சித்துக்குமாரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதோளு.

0: வணக்கம், நான் உங்க நடிகர் ஜீவா ரவி. நீங்க இப்ப கேட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.
1: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: நேரம் 7:30. சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார்.

0: எல்லோரும் வர்றாங்க வேகமாக, என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோடு. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்கள், இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னால் அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கோ அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார், அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப திகைச்சு போயிட்டாங்க, என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே, பிரச்சனை அது இல்லை, நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழித்து பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாக ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா? இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும். நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா, அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா? இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, சுவாமி இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்குறது கனவுன்னு, மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்குறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம், முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை, ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான், ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது, ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவில் தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார், என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு, உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்றொரு தகவல், இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

கிளாக்ல நேரம் சரி 7:35 ஆயிட்டு நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி. வணக்கம் சென்னை. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அதை பத்தி தான் ஒரு க்வெஸ்சன் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனா இன்னொரு ஒரு டேவும் இன்னைக்கு வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. வீட்டுல வந்து பொறுமை அப்படின்னா அந்த வார்த்தைக்கு வந்து எனக்கு அர்த்தமே தெரியாது, அப்படியாப்பட்ட வார்த்தை வந்து எங்க டிக்ஷனரிலேயே கிடையாது அப்படின்ற மாதிரியான வீட்டுல வந்து ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லார் வீட்லயுமே நம்ம வந்து அவங்களை செல்லமா கூப்பிடணும் அப்படின்னா இவர் தான் எங்க வீட்டோட எம்டன்.

அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுவோம். நம்ம சாதாரணமா வந்து என்ன கேட்ட அப்படின்றது கூட அவங்க என்னடா கேட்ட அப்படின்னு தான் டென்ஷனா தான் பேசுவாங்க. அவங்களுக்காக அனுசரிக்கக்கூடிய நாள் என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே தான் இன்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. May 17 அன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. இந்த நாளோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்களே, அது வந்து இன்க்ரீஸ் இருக்கு, அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது தான் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த நாளுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா பிபி அப்படின்றது வந்து ரொம்ப வந்து அசால்ட்ல நிறைய பேர் விட்டுருவாங்க. எனக்கு பிபி இருக்கு, நான் மாத்திரை போட்டுருக்கேன், அவள் தான் அப்படின்வாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய விளைவை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்றது தெரியாது. இதய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக, மக்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த நாள் வந்து நம்ம வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ரத்தம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பம்ப் செய்யும் போது ரத்த நாடங்கள் வந்து அதிகமாக அழுத்தம் ஏற்படுது, அதனால தான் வந்து பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ பொதுவாக சராசரியாக வந்து ஒருத்தவங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த மிஷின்லாம் பார்த்துருக்கேன், 120 கீழே வந்து 80 அந்த மாதிரி வந்தால் நீங்கள் வந்து நார்மல் அப்படின்வாங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து படபடப்புனால உங்களுக்கு 130 அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லன்னு வாங்க. 140, 150, 160 அப்படின்லாம் போச்சுன்னா பிளஸ் 2 மார்க் மாதிரிலாம் வாவ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் ரொம்ப வந்து ஹை பிபியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. டென்ஷன் அப்படின்றத வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்றாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பெரிய சிம்டம்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக உள்ள என்ன வேலை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும், ஸ்ட்ரோக் வந்துருது நிறைய பேருக்கு, கிட்னி டேமேஜ் ஆகுது, இதனால கண் பார்வைகளில் வந்து கோளாறு ஏற்படுது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அதால வந்து உருவாகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா உலக அளவுல கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஹைப்பர் டென்ஷன்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பலருக்குமே அவங்களுக்கு வந்து பிபி இருக்கிறது தெரியாத நிலைமையில இருக்காங்க. சந்திரமுகி படத்துல வர மாதிரி கங்காக்கு இப்ப அவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி பிபி இருக்குன்னே தெரியாம நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. சரிங்க, ஹைப்பர் டென்ஷன், நான் கூட அடிக்கடி டென்ஷன் ஆகிறேன், இது வரதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றீங்களா? அதிகமா வந்து அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்த்துக்கிறது, கொஞ்சோண்டு தானே கம்மியா இருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம் அப்படின்னு யோசிக்காம, அதெல்லாம் கிடையாது எனக்கு இப்போ உப்பு போட்டே ஆகணும் அப்படின்னு போட்டு சாப்பிடுவாங்க நிறைய பேர். நிறைய பேர் ஜங்க் ஃபுட் வந்து இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க. ப்ராசஸ்டு ஃபுட், இது எல்லாமே வந்து அன்ஹெல்தியான ஒரு ஹேபிட், இதெல்லாம் எடுத்துக்கிறவங்களுக்கு பிபி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறமா ப்ரெஷர், வேலை பார்க்குற இடத்துல ப்ரெஷர் எடுத்துக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, ஓவர் திங்க் பண்றது, இதனால வந்து தூக்கமே தூங்காம 2 மணிக்கு படுத்து காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கான ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாயிரும். சோ இது வந்து உங்களுக்கு பிபியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். சரிங்க, இதான் என் லைஃப் ஸ்டைல் ஆகிப்போச்சு, இதுல இருந்து என்னால் வெளில வரவே முடியாதுங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்னா, ஸோ நீங்க வந்து அப்போ ப்ராப்பரான உங்களோட ஸ்லீப் சைக்கிளை ப்ராப்பராக வச்சுக்கணும். எக்ஸசைஸ் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து எக்ஸசைஸ் டெய்லி பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. சரி, இப்போ எனக்கு இருக்கா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக தலைவலி, கொஞ்சம் கொஞ்சம் மயக்கமாக வர்றது, கொஞ்சம் சோர்வு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால், இதெல்லாம் எனக்கு ரெகுலராகவே இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ திருப்பி பார்ப்பீங்க. இப்போ ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு இது இருக்குது, ஏன்னா சம்மரில் இதெல்லாம் இருக்கும், இது கூடவே சேர்ந்து மூச்சு திணறல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக்அப் பண்ணிக்கலாம். எனக்கு சிம்டம்ஸ் இல்லை இருந்தாலும் நான் செக்அப் பண்ணிக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருமே ஜென்ரல் செக்அப் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த அளவில் உப்பு சேர்த்துக்கிறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, முக்கியமாக வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஒரு நாளுக்கு குறைஞ்சது 30 நிமிஷம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், நல்லா தூங்கி எழுந்துக்கலாம், யோகா, மெடிடேஷன், ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணி, ஸ்விமிங் பண்ணுறது, எதா ஒன்று பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ரெகுலராக வந்து பிபி செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து வீட்டில் மிஷின் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி போட்டு போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி அடிக்கடி பார்க்கக்கூடாது, எப்பயாவது ஒரு வாட்டி பார்க்கலாம். பிபி செக் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ஸ்மாலான ஹேபிட் தான், அது வந்து நீங்கள் ரொம்ப அதே விகரசாக எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது, ஆனால் அந்த ஒரு ஸ்மால் ஹேபிட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து உங்களை வந்து காப்பாற்றும். ஹெல்த்தியான ஹார்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹாப்பியான லைஃபும் இருக்கும். ஸோ குட்டி குட்டி வார்னிங்ஸ் உங்கள் உடம்பு எதாவது கொடுக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து மொபைலில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் செக் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி வந்து பிபி செக் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காதீங்க. அதிகமாயிடுச்சுங்க அப்படின்ட்டு மொபைல் எடுத்து நிறைய பேர் வந்து ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்த ஸ்க்ரால் பண்றத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாயிரும். ஆல்ரெடி நம்ம இந்த வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே இன்னைக்குதான் அனுசரிக்கப்படுது, இதை பத்தி நிறைய விஷயம் பேசிட்டோம். நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான சாங் ஒன்று வந்துட்டு இருக்கு, லட்சுமிகாந்த் பாடிய பாடல், விக்னேஷ் ராமகிருஷ்ணா அவரோட இசையில, சித்துக்குமாரோட மியூசிக்ல, ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திற்காக தான் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே எப்பவுமே சமதோளு.

2026 உலக தொலை தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினத்தின் கரு என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இந்த கேள்விக்கான விடை நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வீரதுரை அவரும் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஜிலேயே ஆன்சரும் பண்ணிட்டு அப்படியே வார்த்தைகளையும் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா புழுவப்பாளையம் ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து நரேஷ்குமார் வைஷு குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஆர்ஜி சந்தியா, பை நரேஷ்குமார் ஃப்ரம் தர்மபுரி அப்படின்னு அனுப்பியிருக்காரு. சமுனி குட் மார்னிங் கே எம் சமுனி குமணஞ்சாவடி சென்னையிலிருந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் பேசுகிறாங்க. இதுதாங்க இன்னிக்கான கருப்பொருள் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காங்க. அன்புராணி குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் ஃபுல் அது ஜாய்ஃபுல் பிளெஸ்ட் சண்டே அப்படின்னு அனுப்பிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. என் மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் இனிய ஞாயிறு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காரு. வி ஆர் செந்தில் என்ஆர்சி இனிய காலை

வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப அழகாக வந்து இதுதாங்க பதில் அப்படின்ட்டு வந்து அனுப்பியிருக்காரு. ஹரிஹரன் முன்னாடி நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனார், இப்போ அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு மற்றும் அதிவேக இணையம், அதாவது யூனிவர்சல் கனெக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, 5G மற்றும் 6G இதெல்லாமே வந்து விரிவாக்கம் ஆயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒய்ஃபை தான் வந்து உலகத்திலேயே வந்து மிக மலிவான இணைய சேவையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தின நிறைய தகவல்களும் கொடுத்திருக்காரு, ரொம்ப நன்றி. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்க வந்து பிபி பற்றி நல்ல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம், வழங்கி ஆர்ஜிக்கு நன்றி அப்படின்னு இருக்காங்க, ரொம்ப நன்றி. ஹபீஸ் முகமது ஹபீஸ் ரஹ்மான், ஹபீப் மாலிக், ஹலில் மாஹி, அலி ரஹ்மான், அவங்க வீட்டு ஸ்மார்ட் கார்டில் இருக்க எல்லார் பேருமே அனுப்பிட்டு குட் மார்னிங் ஹலோ அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு. பூபாலன் பள்ளப்பாளையம்ல இருந்து, வணக்கம் சென்னைக்கு வாழ்த்துக்கள், விடை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ரேவதி ராஜன் பாபு, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. தீனா பந்து, காலை வணக்கம் அன்பு சகோதரி அவர்களை, இதுதான் பதில் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காரு. சோமசுந்தர பிரபு, சென்னை பழையவண்ணார்பேட்டையில இருந்து பேசுறாங்க, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்ட்டு பதில் அனுப்பியிருக்காரு. அவங்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, வீரசுந்தரி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அப்படின்ற ஐடியில இருந்து, இதுதான் பதில் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், வணக்கம் சென்னைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ஹேமலதா விஷஸ் அனுப்பியிருக்காங்க. பொன்னியம்பேடு வண்ணை கணேசன், அவங்களும் வந்து அன்பின் அறிவிப்பாளர் சந்தியா அவர்களை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. முருகேசன், அவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மீரா வெங்கட், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நாகராஜ் பி, கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்ல இருந்து பேசுறாங்க. சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி, முத்துராணி, காளீஸ்வரி அப்படின்ட்டு பெரிய லிஸ்டே அனுப்பிட்டு, இதுதாங்க பதில் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காரு. நாகர்கோவில் இருந்து மந்திரமூர்த்தி, வணக்கம், நலம் நலம் அறிய ஆவல் அப்படின்னு இருக்காரு. நல்லா இருக்கேன் சார், புதுமையான காணங்களுடன் அருமையான தகவல்கள், வணக்கம் சென்னைக்கு வலுவூட்டுகிறது அப்படின்னு போட்டு பதில் அனுப்பியிருக்காரு. நமுனா நாகராஜ், வெறும் எமோஜி தான் அனுப்பியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், இனிய நற்காலை வணக்கம், நலமா சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலமா இருக்கேமா, நீங்களும் நலமா இருப்பீங்க நம்புறேன். வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மணலி பெரிய சிக்காடு ஜெயக்குமார், அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லிட்டே இருக்காங்க, நீங்களும் கண்டிப்பா பதில் சொல்லுங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின ஃபேஸ்புக் பேஜ்ல. மீன் டைம் உங்களுக்காக டிராகன் திரைப்படத்தில் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு இருக்கு. சித் ஸ்ரீராமோட வாய்ஸ்ல, சஞ்சனா அவங்களோட வரிகளை, விக்னேஷ் சிவனோட மியூசிக்ல, ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ 101.4 எங்கேயெல்லாமே சமதோடு.

நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 2026 உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினத்தோட கரு என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். திருமழிசை அஸ்வினி நாகராஜ், வா சூப்பரா இருக்குங்க, வழித்துணைய சாங் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவங்களும் வந்துட்டு பதில் இதுதான் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காரு. கேசவன் இனிய காலை வணக்கம் அப்படின்ட்டு இருக்காரு. எஸ், எல்லாரோட

எஸ் எல்லாரோட கமெண்ட்டுமே படிச்சிட்டேன் அப்படின்னு நம்புறேன். அப்படி யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எஸ் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா நேயர்களுமே வந்து சரியான விடை தான் சொல்லியிருக்கீங்க. டிஜிட்டல் லைஃப் லைன்ஸ் ஸ்ட்ரென்தனிங் ரெசிலன்ஸ் இன் அ கனெக்டட் வேர்ல்டு. இணைக்கப்பட்ட உலகில் வந்து இந்த டிஜிட்டல் சேவைகள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான தீம். எஸ் எல்லா நேயர்களுமே சரியான விடைதான் சொல்லியிருக்கீங்க. சரியான விடை சொன்ன அனைத்து நேயர்களுக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்டர்நெட், மொபைல் நெட்ஒர்க், சேட்டலைட், டேட்டா சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கிற டிஜிட்டல் சர்வீசஸ் நம்மளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான லைஃப் லைனாக மாறிடுச்சு அப்படின்றத தான் இந்த தீம் வந்து வலியுறுத்திட்டு இருக்கு. இந்த நாள் ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகவல் தொடர்போட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் அனைவருக்குமே டெக்னாலஜி ரீச் ஆகணும் அப்படின்றதையும் குறிக்கிறது. இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் ITU மற்றும் யுனைடெட் நேஷன்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்துதான் இந்த நாளை வந்து ஆதரிச்சுட்டு வராங்க. 1865 இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் ITU உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாள். அதை நினைவு கூறும் வகையில் மே 17 இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. 1969 முதல் இந்த நாள் வந்து அபிஷியலா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு உலகத்தை நம்மளால கண்டிப்பா நெட்ஒர்க் இல்லாம இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது. ஒரு மெசேஜோ ஒரு வீடியோ காலோ ஒரு ஒரு குட்டி ஒரு கால் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வந்து மாத்திருச்சு. டெக்னாலஜி நம்மள கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு, ஆனா அது வந்து மீனிங்ஃபுல்லா பயன்படுத்துறது நம்மளோட கையில தான் இருக்கு. நம்மளால ஒரு நாள் இன்டர்நெட் இல்லாம இருக்க முடியுமா, மொபைல் இல்லாம இருக்க முடியுமா, டெக்னாலஜி இல்லாம இந்த லைஃப் ஈஸியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. டெக்னாலஜி தூரத்தை குறைச்சிட்டு இருக்கு, உலகத்தை ரொம்ப க்ளோஸரா ரொம்ப கிட்ட ஆகிட்டு இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரு ஸ்மால் வேர்ல்ட் அப்படின்றத வந்து கண்டிப்பா இது வந்து நிரூபிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக பவர் பாண்டி திரைப்படத்துக்காக தான் வந்துட்டே இருக்கு. ஷான் ரோல்டன் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடிய பாடல் ஸ்டேடியம் மக்களை. இது ரெயின்போ 104.4 இங்க எல்லாமே சமதுல.

தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைகூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோராலி, டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபத்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹாண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா ரஷ் ஆர் ரெயின்போ. உனக்கு சண்டே அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்காக நம்ம செய்யக்கூடிய கடமைகள் நிறைய இருக்கு. காலையில மார்க்கெட் போறது அப்படின்றது வந்து மிக முக்கியமான வேலையா இருக்கும் சண்டேல. சோ வீட்டுல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரீஸ்டாக் பண்ற டே தான் இந்த சண்டே. இப்படியாப்பட்ட சண்டேல உங்க கூட வந்து பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் வச்சிருக்கேன், நம்ம நிறைய தொடர்ந்து பேசலாம். முதல் பாடல் உங்களுக்காக டூட் திரைப்படத்துல தான் வந்துட்டே இருக்கு. சாய பேங்கர் மற்றும் பால் டபாய் இணைந்து பாடிய பாடல், கூடவே பேபூமிகா மற்றும் தீப்தி சுரேஷ் பாடியிருக்காங்க. பால் டபாவோட வரிகள்ல சாய பேங்கரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்போதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: கொஞ்சம் சீக்கிரம் நா.
3: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: எட்டு மணி 9 ஆயிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டு இருக்கீங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு திட்டு பைப்பில் வந்திருக்கு. வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாவை வந்து பிடிச்சி போட்டு வாயெல்லாம் கட்டி போட்டு கையில் கத்திலாம் வச்சுட்டு இரு எதுவும் பேசாத அப்படின்ட்டு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் லவுட்டி ஒரு பேக்லலாம் மாட்டிட்டு கிட்ட வந்துருச்சு. ஏன்னா நான் உன்னை வந்து உயிரோட விட்டு போக முடியாது. நான் வந்து நீ என்னை வந்து போலீஸில் போட்டு கொடுத்துருப்ப பற்றியா, அதனால் வந்து நான் வந்து கொல்ல போகிறேன். ஆனால் நான் வந்து ஒரு பேசிக்காக எனக்குள்ளே வந்து ஒரு நல்ல மனுஷருக்கான், அதனால் நான் வந்து உனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லி நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு கேட்குறாரு. அந்தம்மா ரொம்ப சிம்பிளா, ஒன்றும் இல்லை தம்பி, அந்த பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்குல்ல அது மட்டும் நிறுத்திட்டு போதும், எனக்கு வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இவரு உடனே சே நான் கூட என்னவோ இதை கூட அதை கூடன்னு கேட்பீங்க அப்படின்னு நினைச்சேன். வெறும் சுவிட்ச் தான் ஆஃப் பண்ணுமா, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் அப்புறம் நான் உங்களை ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை ஃபஸ்ட் ஆஃப் பண்ணுறான். சுவிட்சை ஆஃப் பண்ணி முடிச்ச வீட்டிலேருந்து எல்லா ரூம்குள்ளேருந்து ஆளுங்க ஓடி வராங்க. யார் யார் யார் வைஃபை ஆஃப் பண்ணுது, யார் வைஃபை ஆஃப் பண்ணுது அப்படின்ட்டு என்னது வீட்டுக்குள்ளே திருடனா அப்படின்னு திருடனை நோட் பண்ணி பிடிச்சி அடித்து அவனை அடித்து அனுப்பிடுறாங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்ச நாள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வைரலாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நாங்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தரை பார்த்துக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஏ அப்பா நீ இங்கே தான் இருக்கீங்களா, டே மகனே நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு வந்து வைஃபை வந்து நம்மளை வந்து தலை குனிஞ்சு இந்த உலகத்தை வந்து பார்க்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் நேரம் வைஃபை இல்லைன்னா நீங்கள் தலை நிமிந்தும் கொஞ்சம் இந்த உலகத்தை

வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறது. எஸினிக்கு டெலிகம்யூனிகேஷன் டே அப்படின்றத பற்றி நம்ம வந்து போன ஷோவில் பேசுகிறோம். அது தொடர்பான குட்டி குட்டி விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ நமக்கு என்ன தான் இன்டர்நெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சாலுமே தேவையான அளவுக்கு பார்த்துட்டு தேவைக்கு அதிகமாக பார்க்காம அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் இருக்கிற மக்களோட பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எஸ் ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரஷ் ஆர் ரெயின்போட அடுத்ததாக உங்களுக்காக என்ன படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷான் மற்றும் மேகா இணைந்து பாடிய பாடல் விவேகாவோட வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாதோட இசையில சிங்கம் திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் நோக்கின போலினாலும் எங்க எல்லாமே சமதோளு.

ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. த ஹெட்லைன்ஸ். இந்தியா அண்ட் தி நெதர்லாண்ட்ஸ் எலிவேட் தியர் டைஸ் டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபாலோவிங் டாக்ஸ் பிட்வீன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் இஸ் டச் கவுண்டர் பார்ட் ராப் யெட்டன். Prime Minister Modi to reach Gothenburg today on a two-day visit to Sweden to hold talks with his Swedish counterpart Ulf Kristersson. Archaeological survey of India allows Hindus unrestricted access to Bhotshala temple after Madhya Pradesh High Court verdict. Government imposes curbs on import of silver, moves it to restricted category. Delhi government decides to reduce value.

தேவைப்படுது. ஒரு நாளில் வந்து சராசரியாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு 100 முறையாவது அவங்களோட ஃபோனை செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தூங்குறதுலாம் வந்து ஃபோனை பார்த்துட்டு அப்படியே ஃபோன் நம்ம மேலே விழுந்து அப்படி கண்ணை மூடினா தான் உண்டு. அந்த அளவுக்கு மாறிட்டாங்க எல்லாருமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களோட ஃபோனை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன், அதாவது வைஃபை மொபைல் டேட்டா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் 3 வேளை சாப்பாட்டில் 1 வேளை சாப்பாடாவது ஃபோன் இல்லாமல் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அதாவது இது எல்லாமே வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டியது. இப்போ வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டோம். கண்டிப்பாக 1 வேளை சாப்பாடாவது ஃபோன் இல்லாமல் சாப்பிடுங்க, வைஃபை ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க, நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து மாறி போயிட்டோம். ஃபோனில் பேட்டரி தீந்துருச்சு அப்படின்னா ஃபோனை கொண்டு போய் நம்ம பேட்டரி சார்ஜ் போடணும் அப்படின்னு போடுறோம். ஆனால் நம்ம மைண்டு வந்து சார்ஜ் ஆயிருக்கா அப்படின்னா இல்லை. மைண்டு சார்ஜ் பண்ணுறது ஃபோன் மூலமாக சார்ஜ் பண்ண முடியாது. கொஞ்சம் வெளியுலகம் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கோங்க அடிக்கடி. இதை தான் வந்து நாங்கள் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு இருக்கு. கூலி திரைப்படத்தில் வந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சுப்பலாஷ்னி அனிருத் ரவிச்சந்தர் அசல் கோளார் இணைந்து பாடிய பாடல், விஷ்ணு ஏடவன் அசல் கோளாரோட வரிகளில் அனிருதோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 91.4, இங்கே எல்லாமே சமதுள.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: ஸ்டுடியோ கிளக்ல நிமிஷம் 8:41 ஆயிட்டு இருக்கு. வெல்கம் பேக் டு தி ஷோ. ரஷா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க, வித் மீ அஜய் சந்தியா. டெக்னாலஜி பத்தி நம்ம வந்து நிறைய பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த டெக்னாலஜிலயே பாத்தீங்க அப்படின்னா வந்து சில நேரத்துல வந்து அறியாமையில வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்த பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து இந்த சைபர் சேஃப்டி அப்படின்னு சொல்றது. அந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கணும். அந்த அவேர்னஸ் எனக்கு இருக்கு அப்படின்றவங்க உங்க வீட்டுல இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா வந்து இந்த ஓடிபி வந்து எதுவுமே தெரியாம ஷேர் பண்ணிடக்கூடாது. தெரியாத லிங்க் வந்து இந்த ஸ்கேம் லிங்க், இந்த மாதிரி ஸ்பேம் லிங்க், இந்த ஃபிஷிங் லிங்க், இப்படி எத்தனை லிங்க் எது இருந்தாலுமே அதை வந்து அதை கிளிக் பண்ணிடாதீங்க அப்படின்றத கண்டிப்பா வந்து வீட்டில் வந்து சொல்லுங்க. நீங்களுமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து வெளியே இடத்துக்கு போயிருப்பாங்க, வீட்டில் வந்து ஒய்ஃபை மட்டுமே யூஸ் பண்ணி பழகிருப்பாங்க, மொபைல் டேட்டாவே இருக்காது அவங்க கிட்ட. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே ஒரு காமன் பிளேஸில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமாக பப்ளிக் ஒய்ஃபைல வந்து பேங்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையவே ரிஸ்க் இருக்கு. பாஸ்வேர்டு என்ன 1 2 3 4 5 5 6 7 8 9 10 அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வைக்கிறது, இல்லை அவங்க பேரையே வச்சுக்கிறது, அவங்க டேட் ஆஃப் பர்த்தையே வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணுங்க. ஆன்லைன் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து அது ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கலாம் அப்படின்றத சொல்ல வரேன். ஆல்ரெடி நிகழ்ச்சியில் உங்களுக்காக பைசன் கால மாடர்ன் திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்து வெயிட்டிங்கில் இருக்க. அடுத்ததான் நிவாஸ் கே பிரசன்னா பாடிய பாடல், மாரி செல்வராஜோட லிரிக்ஸில் நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 103.4 எங்கே எல்லாமே சமதோளு.

என்ன பாடல் வெயிட்டிங்ல இருக்கு டக் லைஃப் திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. தியோட வாய்ஸ்ல சிவானந்த் அவங்களோட லிரிக்ஸ்ல ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்துறேன். இந்த பொறுமை அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து இப்ப இழந்துட்டே வராங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெருவிரல் இருக்கு பாத்தீங்கன்னா, பெருவிரல் அது சும்மாவே இருக்காது. போன் கையில வந்துருச்சுன்னா பெருவிரல் வச்சு ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இப்ப இருக்கும். வீடியோஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப ஷார்ட் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். முன்னாடி வந்து ஒரு சமையல் ரெசிபி கூட வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் காலவர் உட்காந்து செஞ்சா அந்த ரெசிபியை உட்காந்து அப்படி நிதானமாக பார்த்தோம். இப்போ நம்ம அதுக்கு கூட ரெடியாக இல்லை. ஷார்ட்ஸில் டக்கு டக்குன்னு என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறாங்கன்னு பார்த்துட்டு போய் சமைக்கிறதுக்கு போயிடுறோம். அதே மாதிரி எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவை பார்க்க வேண்டாமே, சின்னதாக சொல்கிற வீடியோவை பார்த்துடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படின்னா மக்களோட பேஷன்ஸ் இந்த இடத்துல கம்மியாகிட்டே வருதா. ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக பார்க்கறதுனால கான்சன்ட்ரேஷன் ஒருவேளை குறையுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுக்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஸ்வைப் பண்ணுற வேகம் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கு, பேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. இதனால பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக உட்காந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதோ, ஒரு கிளாஸ் ரூமில் மேம் சொல்லி கொடுக்கறதோ உட்காந்து ஃபுல்லாக கவனித்து உள்வாங்கிற அந்த திறன் கம்மியாகிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னதான் நம்ம டெக்னாலஜி நல்ல விதமாக யோசிச்சாலும் அதில் இந்த மாதிரி ஃப்ளாஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ FM 104, இங்க எல்லாமே சமதுள்ள

வரும் என்னன் கதை அப்படின்னு வந்து பாடலை வந்து ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க. நேரம் சரி 8:54 ஆயிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. டிஜிட்டல் உலகத்தோட வந்து நன்மைகள் தீமைகள் அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து நம்ம பேசிட்டே இருந்தாலும், குட்டி குட்டியான விஷயங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம அவங்களை திட்டி மட்டுமே பிரயோஜனம் இல்லை, நீங்கள் எதை தொட்டிங்க நீங்கள் எதை பண்ணீங்க அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்குற கடமையும் நமக்கு இருக்குது. சும்மா ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் அனுப்புறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது இது மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது. ஒரு எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதாவது எமர்ஜென்சினா அவங்களோட க்ளோஸ்டு காண்டாக்ட் எல்லாருக்குமே அது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக போகும். இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வைக்கணும். எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் அப்படின்றத முதல்ல அந்த ஃபோனில் ஃபீட் பண்ணணும், அப்புறம் தான் அந்த எஸ்ஓஎஸ் நம்ம ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே ஈஸியாக எடுக்கிற மாதிரி டிஜி லாக்கர் எல்லாம் மெடிக்கல் ஐடி இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, இப்படி குட்டி குட்டி விஷயங்களுமே நம்ம எப்பவுமே வந்து சேவ் பண்ணும். ஒரு மேப்ஸ் வந்து, அதாவது கூகுள் மேப்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்து இப்போ வந்து பழகிட்டாங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து நெட்ஒர்க் இல்லாத இடத்துக்கு போகிறோம்

0: அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு மேப் எந்த அளவுக்கு வேலை செய்யும் தெரியாது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நேரங்களில் அந்த மேப்பை வந்து ஒரு ஆஃப்லைனில் சேவ் பண்ணி வைக்கிறதோ, ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதை வந்து கவனிச்சிருக்க மாட்டோம், அதுக்கு கீழே நிறைய மெசேஜ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் போய் தேடுவோம். ஒரு முக்கியமான மெசேஜ் அப்படின்னு அது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை பின் பண்ணி வைக்கலாம். நீங்கள் பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டாப்பில் வந்து நமக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து விசிபிளாக இருக்கும். ஸ்பேம் கால்ஸ் வருது அப்படின்னா அதை பிளாக் பண்ணுற ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ணி வைக்கிறது. சேஃப்டி செட்டிங்ஸ், இந்த டூ ஸ்டெப் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வாட்டி இல்லை இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்ட்டு வேற ஒரு பின் கேட்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், குட்டி குட்டியான சேஃப்டி ஃபீச்சர் விஷயங்களை உங்களோட பேரண்ட்ஸ் ஃபோனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பாக உங்கள் ஃபோன்லையும் இருக்கணும். நேயர்களை, நான் இப்பத்திக்கு கிளம்புறேன், மீண்டும் உங்களை 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். உங்களுக்காக நிகழ்ச்சியில நிறைவு பாடலா பிரதர் திரைப்படத்துல தான் சாங் வந்துட்டே இருக்கு. பால் டபாவோட வாய்ஸ்லயும் லிரிக்ஸ்லயும் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ ஃபம் 103.4 எங்க எல்லாமே சமதுள.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.

0: ஸ்பேம் கால்ஸ் வருது அப்படின்னா அதை பிளாக் பண்ணுற ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ணி வைக்கிறது. சேஃப்டி செட்டிங்ஸ், இந்த டூ ஸ்டெப் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வாட்டி இல்லை இன்னொரு முறை சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேற ஒரு பின் கேட்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், குட்டி குட்டியான சேஃப்டி ஃபீச்சர் விஷயங்களை உங்களோட பேரண்ட்ஸ் ஃபோனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பாக உங்கள் ஃபோன்லையும் இருக்கணும். நேயர்களை, நான் இப்பத்திக்கு கிளம்புற மீனும் உங்களை 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். உங்களுக்காக நிகழ்ச்சியில நிறைவு பாடலா பிரதர் திரைப்படத்துல தான் சாங் வந்துட்டே இருக்கு. பால் டபாவோட வாய்ஸ்லயும் லிரிக்ஸ்லயும் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின் பஃபர் மக்கள் புள்ளினால இங்க எல்லாம் சமதோடு
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ண எல்லாம் வைப் ஆயிரும். டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா நீ அசி என்னடா திட்டியா? இல்லடா மாசு மக்கா மிஷி.

0: இனி தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிகா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா விவகாரத்தில் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில்

மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஐந்தாவது உலக தமிழ் ஹைக்கு மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் மக்களே. 9:03 ஆயாச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது நான் உங்கள் அஜய் பென்னாஸ். சண்டே, எஸ் நமக்கு வந்து சண்டே வந்தாலே வந்து ஒரு ஜாலி தான். அதுலயும் சண்டேல வந்து காலங்காத்தால என்ன பண்ணிட்டு இருக்கமா நீ, அங்க உட்காந்த பாட்டை போடு, தயவு செஞ்சு பேசாத, மைக்க மூடு அப்படின்னு சொல்லிட்டீங்களா? எஸ் உங்க எல்லாருக்காகவும் வந்து சூப்பரா வந்து அப்படி செம்மையான சாங்ஸ் எல்லாம் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில அப்படி இந்த காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போதுலாம் இந்த பாட்டை கேட்டா அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேல அப்படியே ஒரு இது வரும் பாருங்க, பாசம் அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாட்டை நான் அப்படியே வந்து நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் பாட்டா கொடுக்கறதுல ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்காகவும் சென்னை 28 திரையை வருதுக்காக போடலாம் தீவே கேட்டு ஸ்டேட் இன் ரெயின்பே FM 101.4 அமைச்சு.

0: ரஞ்சித் திப்பு, பிரேம்ஜி அண்ட் ஹரிச்சரன் இவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல, சமயா யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 9:08 ஆயாச்சு.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
0: ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேட்கும் போது, சே இதெல்லாம் வந்து ஒரு ஜோக்குன்னு அன்னைக்கு நம்ம சிரிச்சோம் பார்த்தியா, என்ன எதால் அடிக்கிறதுனே தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை கேட்கும்போது ஒரு சின்ன ஒரு ஞாபகம் தான். அதாவது சண்டே உட்காந்துட்டு மீனுக்கு பிடிக்காத ஒரு டே என்ன எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு மொக்க வாங்கின ஒரு ஞாபகம். அது என்ன டேன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஃப்ரைடே தாங்க. கடுப்பாவதுல அப்படிதாங்க எல்லாரும் என்ன பார்த்தாங்க. சரி, 9:09 ஆயாச்சு. இன்னும் நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம எல்லாருக்காக வந்து சுக்ரந்திரை வருதுக்காக பாடலாந்தீவை கேட்டு ஸ்டே டியூன்.

0: கட்டிக்கோனா என்ன சொல்வாய்?
1: டேய், அத சொல்லிட்டேல்ல.
2: வினயா, ரஞ்சித் அண்ட் விஜய் ஆண்டனி அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான காம்போல சூப்பரான சாங்கு சுக்ரன் திரைப்படத்துக்காக கீழ் முடிக்கும் போது நேரம் சரியா 9:14 ஆயாச்சு. இப்போலாம் வந்து சாரி அப்படின்றதோட சாரி கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை உடனே முடிஞ்சிருவாங்க. அப்படி போயிட்டு ஏன் என்னமா நீ ஒரு கிஃப்ட்டுமே இல்லாமல் வந்து சாரி கேட்குற, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ பீஸ்ஃபுல்லாக லைஃப் இருக்கணும் அப்படின்னா வந்து வீட்டில் மனைவி மக்களோட சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக நம்ம எல்லாருக்காவும் வந்து நையாண்டி திரைப்படத்துக்காக ஒரு அல்டிமேட்டான சாங் வருது, கேட்டு ஸ்டே டியூன்.
3: ஒரு கதை சொல்ல போறேன்.
1: கதையா?
3: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
1: அந்த ராஜாக்கு
3: ஒரு எஃப்எம் புடிச்சுதான்.
1: எஃப்எம் புடிச்சுதான்.
3: எந்த எஃப்எம்? அதுதான் நம்மளோட ரெயின்போ எஃப்எம். ரெயின்போ எஃப்எம் கேட்டு பாரு, செம தூளு துள்ளலான ஆஜிஸ் பேச்ச கேளு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட், அதுக்கு தானே ரெயின்போ கேட்டு. ஆனேனே நானும் வாழு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.

வணக்கம், நான் உங்க கார்த்திக் மேத்தா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ 101.4 எல்லாமே தூள்.

101.4 இனி எல்லாமே தூள். உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ ராப். Rainbow Rap. விவேக் அவர்களுடைய வரிகள்ல ஜிப்ரான் அவர்களுடைய இசையில அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக வாரணம் 1000 திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் ஆகுங்க. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல.

தயால் நரேஷ் ஐயர் அண்ட் சோலார் சாய் இவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில சூப்பரான ஒரு சாங் கேட்டோம் இல்லையா, வாரணம் ஆயிரம் திரைப்படத்துக்காக. அண்ட் அந்த பாட்டை கேட்டு முடிக்கும்போது

நேரம் சரியா 9:26 ஆயிட்டு இருக்குது. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்குது நான் உங்களை அஜேபினா. ஸோ சமயம் சூப்பரா வந்து பாட்டெல்லாம் கேட்டுருக்கீங்க, நடுவில் உங்களை பேசி டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை அப்படின்றதுனால அடுத்ததாக வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி வல்லவன் திரைப்படத்துக்காக பாடலாம் அந்த வே கேட்டு ஸ்டீ

0: என்னையா பாட்டை நிறுத்திட்டீங்க, பட்டைய கிளப்ப.
1: ராஜேந்தர், சிலமரசன், சுசித்ரா அண்ட் மகதி அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, பேரரசு அவர்களுடைய வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில பாட்டு கேட்டு முடிச்சாச்சு.
2: ஹாய், நான் உங்க ஹரி சுக்குமன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே நடந்தது.
1: ரெயின்போ ராப் Rainbow Rap.

சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. அவனே வந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான பாடல்கள் தான் வந்து லைன் அப் ஆயிருக்கு. எஸ் ஐந்திரதுக்கா இந்த பாட்டு, இந்த பாட்டு வந்து அப்போ படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான சாங்கா அப்படின்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கப்பா எல்லாரும் இப்போ. ஸோ அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது நிறைய பேர் வந்து வேற வேற நாடுகளில் போயிட்டு அவங்களோட வெக்கேஷனை வந்து அழகாக ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த பாட்டை போட்டு அப்படியே போட்டு விட்டுறாங்களா. ரீல்லாம் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுலேயும் இந்த பாட்டு சொல்லவே வேணாம். ஐந்திரைப்படுறதுக்காக போடலாம் தீவே கேட்டு ஸ்டேட்யூன். இது ரெயின்வே எஃப்எம் 101.4 இல்லாமல் இசமதுலே.

ஹரிஹரன் அவர்களுடைய வாய்ஸ்ல, நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில ஐயன் தெரியப்படுறதுக்காக சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 9:39 ஆயாச்சு. ரெயின்போ ராப் கேட்டு இருக்கீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்ததான் நம்ம எல்லாருக்காவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்ற ஒரு ஹிட் சாங் தான் வந்து நம்ம கேட்க போறோம். எஸ் நான் அவன் இல்லை திரைப்படத்துக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

விஜய் ஆண்டனி அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் பழனி பாரதி அவர்களுடைய வரிகளையும் சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. நான் அவன் இல்லை திரைப்படத்துக்காக 9:44 ஆயாச்சு. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும். அந்த வகையில் அடிச்சதாக போக்கிறி திரைப்படத்துக்காக பாடலாம்.

திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சு. 9:49 ஆயாச்சு. சூப்பரா இருக்குல்ல இந்த பாட்டுலாம், ரொம்ப நாளாச்சுல கேட்டு அப்படின்ற மாதிரி நிறைய சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்து லைன் அப்பாய் அப்படியே கொடுத்துட்டே இருக்கேன். அந்த பெருமை என்னை மட்டுமே சேர்கிறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பாட்டை போடலாம்னு நினைக்கும் போது வாங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அனுஷ்கா அண்ட் பிரேம்ஜி அவங்க பாடின ஒரு பாட்டை வந்து நம்ம இப்போ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து மரியாமலும் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டே ஆமாப்பா ரொம்ப நாள் தான் ஆச்சு அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க பாருங்களேன். கேட்டு ஸ்டேட் ரெயின்பே FM 101.4 இல்லாமல் இசவது உள்ளே

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தால் தேர்வு முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டுமென்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5

மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ளவுள்ளன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் இணையை எதிர்கொள்ளவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go.

0: தெற்கு மேற்கு வடக்கு தெற்கென திசையில இருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கோம். அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள், வெரி குட் மார்னிங்.
1: எடுப்பீங்க
0: கனெக்ட் எங்களுக்கு
1: நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க நேயர்கள், யார் எங்கன்னு கேட்கலாம்.
0: வணக்கம்.
2: வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர் சார், சொல்லுங்க.
2: மிக்க மகிழ்ச்சி. இப்பதான் நீங்க இன்ட்ரோ குடுக்கறீங்க, வணக்கம் வணக்கம், அதுதான் ஆப்ல வருது பாருங்க.
0: டெக்னாலஜி நம்மள கனெக்ட் பண்ணிருக்கு சார்.
2: கண்டிப்பா. நான் எப்படி சோசியல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது அது பொறுத்துதானே அமையும். சோ எனக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நான் சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணும் பொழுது இன் டெப்த் நாலேஜ், நான் வந்து ஒரு விஷயத்த மேம்போக்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைப்பேன் மேம். ஆனா அதையும் தாண்டி இன் டெப்தா அந்த டெக்னாலஜி போகிறதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய முடியுது. சோ எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரல. நிறைய விஷயங்களை இன் டெப்த் நாலேஜ் என்ன டாபிக்ல தெரிஞ்சுக்கணுமோ அதை பத்தி அதிகம் தெரிஞ்சு ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது எனக்கு கிடைச்சு.
0: நன்றி நன்றி சார். அவரை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த நேயர் வணக்கம்.
1: கண்ணன் சார் சொல்லுங்க சார்.
3: 80% வந்து

0: வந்து பிடிக்கலாரு, இன்னொரு வந்து பிடிக்குது. அதாவது சோம்பேறியாகி குடிச்சிருக்க நம்ம. இப்ப ஒரு பத்திரிக்கையோட வச்சிருக்கே போன் சொல்லிடுறாங்கல்ல.
1: ஆமா, போன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஒருவேளை நேர்ல வந்தாலும் எங்க தட்டு பழம்லாம் காணும், எதுவும் வைக்க மாட்டாங்களேன்னு நம்ம முழைச்சு பார்க்கும் போது, உங்களுக்கு போன்ல அனுப்பியிருக்கேன் பத்திரிகையை பாத்துருங்க, நேர்ல வந்து சொல்லுமே ஜஸ்ட் தான் வந்திருக்கேன் அப்படின்னு நேர்ல வந்து சொன்னேன்றாங்க. காதல் வெப்சைட்டை நோக்கி போயிருக்காரு, அப்படி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, அதை கேட்டு இணைந்திருக்கலாம். சங்கர் மகாதேவன், ஹரிணி, டிமி மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்ல பாலியோட வரிகள்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ ஃபம் 104.4
2: எல்லாமே சமதுல.

0: குழினால இனி எல்லாமே தூளு.
1: 10:14 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நான் உங்க அஜபினா ஹசன்.
2: நான் உங்க ஆர்ஜி சந்தியா தான் இந்த பக்கமா இருக்கேன். எஸ், இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்?
1: இப்ப கூட சந்தியா டைம் பார்க்கும் போது வந்து போனை தான் டப்புனு எடுத்து பாக்குறோம்.
2: இந்த பக்கம் இருக்கிற கடிகாரத்தை பக்கம் தோணல,
1: தோணலை.
2: டெக்னாலஜி வந்து உங்களை கனெக்ட் பண்ணுதா இல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இப்ப வந்து நம்ம என்னதான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாலுமே, இப்ப நீங்களே உங்க சிஸ்டர் வந்து வேற வீட்டுல இருக்கு, நீங்க வேற வீட்டுல இருக்கீங்க, என்ன பண்றீங்க? உடனே வீடியோ கால் பண்ணி பேசிடுவோம் அப்படின்னு வீடியோ கால் பண்ணி பேசுறீங்க, மெசேஜ் அனுப்பிடுறீங்க. சில விஷயத்த வந்து நம்ம வந்து கியூட்டா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளால மெசேஜ்ல எப்படி கியூட்டா சொல்ல முடியும்? ஏ ஓகே அப்படின்னு தான் டைப் பண்ண முடியும். ஓகே அப்படின்றத டைப் பண்ண
1: முடியாது.
2: வாய்ஸ் நோட் அனுப்பலாம், ஓகே அப்படின்னு டைப் பண்ணி, இல்ல ஜிஃபி அனுப்புறாங்க நிறைய பேர் ஒரு பேபிஸ் வச்சு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு டெக்னாலஜி வசதி பண்ணி தானே கொடுக்குது, இது ஏன் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம நினைக்கணும்
1: நினைக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. நாங்க நினைப்போங்க, சில டைம் நாங்க அப்படிலாம் நினைப்போம். அதனாலதான் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு மூலை, நல்ல வேலை எங்களுக்கு இந்த அக்டோபர்ஸ் மாதிரி ரெண்டு மூலை எல்லாம் வந்து இல்ல இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மூலைக்கே
2: இத்தனை ஆயிரம் சின்ன சிந்திக்குது, ரெண்டு மூலை தான் ஒன்னொன்னு ஒரு ஒரு பக்கத்துக்கு கிழக்கும்.
1: அவ்வளவுதான், சரி நம்ம யோசிக்கிறது இருக்கோம், மக்கள் அப்படி என்னதான் யோசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டுருக்கோம்.
2: கண்டிப்பாக மக்களே கால் பண்ணுங்க, 298-6-00-38 298-5-2-0-5-5-4 அப்படின்ற எங்களுக்கு. வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க இந்த?
3: நான் கார்த்திக் பேசுமா மேம்.
1: ஓகே கார்த்திக் சார் சொல்லுங்க.
3: அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன், உங்ககிட்ட தான் பேசுவேன்ல, அதான் கனெக்ட் மேடம்.
2: கனெக்ட்
3: பேசுறேன்ல, அதான் அவங்க கனெக்ட் மேடம், கனெக்ட் தான். ஏன்னா அது உங்ககிட்ட யாருமே தெரியாது, அதான் பேசுறேன் மேடம்.
2: சூப்பர். சோ கார்த்திக் பொறுத்தவரைக்கும் டெக்னாலஜின்றது கனெக்ட் தாங்க பண்ணுது அப்படின்னு இருக்காரு. நன்றி கார்த்திக்,
1: சூப்பர்.
2: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: கொஞ்ச
1: நேரத்துல
4: சூப்பர். எங்க பேரன் பெற்றீங்களா வெளியூருக்கு போயிட்டாங்க. இப்ப நான் இங்க இருந்து வீடியோ கால், அப்பா மட்டும் பேசணும், தாத்தா பேசணும்னா வீடியோ கால் தான் போடுறோம். பாக்கணும்னு குடுத்துருக்கோம். முன்னாடி அதெல்லாம் இருக்காது, இல்ல கிடையாது பாத்தீங்களா. எவ்வளவு ஒரு மாசம் கழிச்சு பாக்க போவோம், ரெண்டு மாசம் கழிச்சு போவோம். அந்த பா

0: முன்னாடி எல்லாம் எதுவுமே கிடைக்காது நமக்கு, புரியலோ புரியலையோ ஒண்ணும் இல்லையாது. இப்ப பாருங்க, கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரிஞ்சா கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பாத்துக்கிட்டு படிக்கிறவங்களும் எத்தனை பேர் இருக்கிறாங்க.
1: அதனால
0: அது நிறைய கனெக்ட் தான் ஆகுது.
2: சூப்பர்,
3: அருமையா வந்து சொன்னாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ மேடம்,
1: தேங்க்யூ. சவுண்ட் வந்து அவங்க கனெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்றாங்க.
3: அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க.
1: எஸ், நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்க? வணக்கம், பேசுங்க கலா மேம். சூப்பரா இருக்கும் கலாமா.
3: நல்லா இருக்க மேடம்,
1: பேசுறாங்க
3: நல்லா இருக்க மேடம். நன்றி நன்றி, நீங்க சொல்லுங்க.
1: நானும்
3: வந்து ஒரு விஷயம் இதுல வந்து ஆட் பண்ணும் சந்தியா. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களை எனக்கு பிடிக்கும்ன்றத காட்டுறதுக்கு நான் இப்ப அந்த ஸ்வீட்டை வந்து பண்ணி கொடுக்கணும். அந்த ஸ்வீட் எனக்கு பண்ண தெரியாது. அப்படியே யூடியூப்குள்ள போறோம், அப்படியே பட்டனு போடுறோம், அந்த ரெசிபி எடுக்கிறோம், அப்படியே செய்யறோம். இதே வந்து யூடியூபே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணிருப்பேன்? அந்த ஸ்வீட்டை நான் எப்படி பண்ணிருப்பேன்?
1: ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து கேட்டரர்ஸ்க்கு வந்து ரொம்ப அப்படியே சூப்பருங்க, கேட்டரர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்கள ஓரளவுக்கு நார்மலா சமைக்கிறவங்க இந்த மாதிரி பிரிவினை தான். ஆனா இப்ப எல்லாருமே பேசிக்காவே டீசன்ட் குக்காக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அந்த சேனல் ஓபன் பண்ணாலே அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் ஒரு சிட்டிகை அப்படின்றது நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குன்றத சொல்றீங்க. கண்டிப்பா இது எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் தான். நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. காதலர் தினம் திரைப்படத்திற்காக தேவன் மற்றும் யுகேந்திரன் பாடிய பாடல் வாலியோட வரிகள் ரஹ்மானோட மியூசிக்ல வந்துகிட்டே இருக்கு.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 101.4.
1: Stay tuned மக்களை.

0: ஏய், டிஃபன் சாப்பிட்டு போடி.
1: விடுமா, ஆல்ரெடி டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு வர லேட் ஆகுது. இப்ப டிஃபன் ரொம்ப முக்கியம்.
2: என்னாச்சுடி, காலையில இருந்து மூஞ்சியே சரியில்லை.
1: செம்ம ஹெக்டிக்கான டேட். காலையில இருந்து ஒண்ணுமே சரியா நடக்கல. கெத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
2: சாப்பிட்டியா நீ?
1: ரொம்ப அவசியமா அது.
2: நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா நீ எனர்ஜியோட இருக்கிறதுக்கு நீ சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கிய காரணமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, மெட்டபாலிக் சேஞ்சஸால வரக்கூடிய சர்க்கரை வியாதி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தள்ளி போடலாமா. அண்ட் அது மட்டும் கிடையாது, சாப்பிடாததுனால வர அல்சர்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தவிர்க்கலாம். குறிப்பா பெண்கள் தான் அதிகமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது.
0: ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனிமே நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன்.

0: இன்னைக்கு டெக்னாலஜி உங்களை கனெக்ட் பண்ணுதா இல்லைனா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா அப்படின்றத வந்து நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த வீட்டில் சொல்றதை வந்து காதில் வாங்காம வந்து நிறைய பேர் வந்து மூழ்கிடுறாங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து அப்பா அம்மா சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த போனை வந்து கையில வச்சுட்டு தான் உனக்கு உலகமே தெரியுறது இல்ல, தலைவலிக்குதுமா, எல்லாத்துக்கும் அந்த போன் தான் காரணம், வாந்தி வரமா இருக்கு, எல்லாத்துக்கும் அந்த போன் தான் காரணம் இப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இது நீ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இது டிஸ்ட்ராக்ட் தான் பண்ணுது உன் ஃபேமிலிஸ?
1: ஃபேமிலி சைடில் டிஸ்ட்ராக்ட் பண்ணதுன்றோட எல்லாருமே வந்து இப்போ மெச்சூர் இல்லையா, ஸோ பசங்களை விடுங்க, கொஞ்சம் ஒரு 18 அப்புறமா இருக்கிற எல்லாருமே வந்து மேக்ஸிமம் மெச்சூர் பீப்புள் தான். ஸோ நமக்கு தெரியணும் எந்தெந்த விஷயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எது எதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ முக்கால்வாசி பேர் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா, ப்ரியாரிட்டி எதுன்னு தெரிஞ்சே கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்க தான் வந்து பிரச்சனையே. ஸோ வீட்டில் தெரியும் இத்தனை மணிக்கு நம்ம இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபோனை எடுத்து பார்க்கணும்னு நம்ம மூளை தோணுது. அப்போ தப்பு யார் மேலனா, போன் மேல கிடையாது, நம்ம மேலதான்.
0: அதாவது ஒரு காலத்துல வந்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த போன் தான் அப்படிங்குவாங்கல்ல, அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்களே எனக்கு தெரிஞ்சே தோசை நீ ஊத்துறியா இல்ல நான் ஊத்தி சாப்பிட்டுக்குவாமா அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா ஊத்தி தெரியான்னு கேட்டேன், ஏன் உனக்கு கையில ஊத்தி சாப்பிடு அப்படி சொல்லிடுவாங்க. அதனால முன்னெச்சரிக்கையா நீங்க ஊத்துறியா இல்ல நானே ஊத்திக்குவா, இரு இரு இந்த ஒரு சீரீஸ் தான் அது முடிய போகுது, இது முடிச்சுட்டு வந்துடுறேன். எப்படி சீரியல் பார்த்தவங்களா இப்ப சீரீஸ் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் எபிசோட் செம்மையா போயிட்டு இருக்கு, இதை பாத்துறேன், யாரும் அந்த கொலைக்காரன் பாத்துட்டு வந்து உனக்கு தோசை ஊத்திக்கிறேன், இல்ல இல்ல நீ யாரு கொலைக்காரன் பாத்து நேரு நானே போய் தோசை ஊத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்க வீட்லயே ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம மக்களும் என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். மக்களை கால் பண்ணுங்க 298-6-00-38 அப்படி இல்லைனா 295-2-0-5-5-4 அப்படின்ற எங்களுக்கு வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சந்தியான் தனாஷ்.
0: படிக்கிறான்
2: அவங்க அம்மா பாத்துப்பா என் புள்ள எப்படி இருக்கான் பாரு, அந்த உணர்வை தாய் உணர்வா அந்த கனெக்ட் பண்ணுதாங்க. மகிழ்ச்சி அடுது, அது எந்த நேரம் ஒன்னா எங்களை கனெக்ட் பண்ணுது. இப்ப நான் எப்ப நினைச்சாலும் அவங்க கிட்ட பேச முடியும் தூங்குற டைம் தவிர.
0: கண்டிப்பா
2: கொஞ்சம் எளிமையா, ஒரு காலத்துல வந்து இங்க இருந்து நம்ம மும்பை போன் பண்ணணும்னா கூட எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவோம், ட்ரங்கால் போட்டுட்டு மூணு நேரம் எல்லாம் வெயிட் பண்ணுவோம். இப்ப ரொம்ப எளிமையா நினைச்ச மாத்திர இந்த செகண்ட்ல நான் பேசுற இந்த நம்பர்ல இருந்து என் பையன் கிட்ட யூகேல பேசலாம், ஒரு நிமிஷத்துல
0: செகண்ட்ல
2: பேசலாம். அந்த மாதிரி இது வசதிகள் வாய்ப்புகள் ஏற்படுது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி சீரியல் எல்லாம் பாத்துட்டு அதெல்லாம் நிறைய பண்றாங்கதான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது.
0: ரெண்டுமே இருக்கு அப்படின்றது உங்களோட பாயிண்ட்.
2: கண்டிப்பா ரெண்டுமே இருக்கு.
0: ஓகே ஓகே, நன்றி
1: சூப்பர் சார்,
0: தேங்க் யூ, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
3: திருப்பத்தூர் விமுகம் சிவகுமார் மேடம்.
1: சிவகுமார் சார்,
3: மேடம்
1: சொல்லுங்க சார்,
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார்.
3: மேடம் முதல்ல ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிடலாம் மேடம், எங்க தங்கச்சி சங்கீதா அவங்க குட்டி பொண்ணுக்கு பிறந்த நாள், சிறப்பு வாழ்த்துக்கள் மேடம்.
1: வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார்.
3: மேடம் இப்ப இருக்கிற டெக்னாலஜி பாப்பா கனெக்டர் தான் மேடம்,
0: கனெக்ட் தான்.
3: ஆமா ஆமா, கனெக்ட் இருக்கனாலதான் உங்களோட எல்லாம் பேச முடியுது, பெண் பாய் ஃபோன் நிகழ்ச்சி எல்லாம் கேட்க முடியுது, நிறைய பேர் பாக்க முடியுது மேடம்,
0: சொந்தங்களை
3: பாக்க முடியுது. பாக்கணும்னாக்கா அந்த காலத்துல வந்து நேர்ல போனாதான் பாக்க முடியும், ஒரு ஊருக்கு போனாதான்.
0: இப்ப பேட்டரி மணி
3: 6 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும், இப்ப ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் பாத்துறோம்.
0: ஓகே ஓகே, ஸ்க்ரால் பண்ணி நீங்க வந்து பாத்துறீங்க.
1: வெறும் இந்த விஷயத்த மட்டும் இல்லாம இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு போனோ இல்ல ஏதோ ஒரு விஷயமோ அதுதான் வந்து நம்மள கெடுக்குதா அப்படின்னு சொன்னாக்கா என்ன கேட்டாக்கா 80% இல்ல,
0: 80% இல்ல சொல்றீங்க,
1: 20% எஸ் ஆமா நம்மள பாருன்னு தோண வைக்குது ஒரு சில விஷயங்கள்ல, ஆனா 80% நம்ம மேலதான் தப்பு.
0: நீங்க சொன்னீங்கல்ல இந்த கண்டென்ட் டிசிப்ளின்றது நம்மளுக்குதான் வேணும். ஓகே போதும் போதும் அப்படின்னு நிறுத்திக்கலாம். இதுவே சாப்பாடு கொடுக்கும் போது போதும் நம்ம வாய் திறக்குது இல்ல, அதுக்கு மேல வயிறு. ஆனா நம்ம இந்த போனை வந்து போதும்னு நிறுத்துறதுக்கான டிசிப்ளின் நம்ம கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல் ரைட், நேயர்களே நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, என்ன பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? காதல் தேசம் திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. ரஹ்மான் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வாலியோட வரிகள்ல ரஹ்மானோட இசையில வந்துட்டே இருக்கு.
1: ஓகே, இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன்.

0: மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை முடிச்சிருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் என்ற வார்த்தையில் ஒரு பாடலை பாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன்.
1: இந்த பாட்டெல்லாம் போட்டீங்கன்னா எங்க வாயிலிருந்து பாட்டே வராதுங்க, கண்ணில இருந்து கண்ணீர்
0: கண்ணீரா தான் வருதுல. அந்த ஃபேர்வெல் டேஸ் எல்லாம் எப்படி இருந்தது?
1: ரொம்ப பயங்கரமா இருந்ததுங்க.
0: ஆனா என்ன, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு கிட்ட ஸ்லாம் புக், அவளுக்கு மட்டும் ஒரு புக்கு கொடுத்தேன், ஃபுல்லா என்னை பத்தி எழுதி கொண்டு அப்படின்னு எழுதிட்டு அழுது, நீ இல்லாம எப்படி காலேஜ் போவேன் அப்படின்னு. இப்ப வந்து எப்பவாவது ஒரு வாட்டி ஹாப்பி பர்த்டே டி அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்புறதோட சரி, வேற எந்த கனெக்ஷனுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு.
1: அந்த ஃபீலே எங்களுக்கு கிடையாதுங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படித்தோம். ஸோ இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒன்றா தான் இருக்கும். எப்படியாவது ஒரு நாளில் ஒரு மெசேஜாவது பண்ணிவிடுவோம்,
0: பண்ணிடுவீங்க.
1: எப்படியாவது ஒரு வாரத்துக்கு ஒரு காலாவது போய்டும். அந்த ஒரு கால் கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தை தாண்டி தான் போகும்,
0: தாண்டி தான் போகும்.
1: ஆமாம், அந்த ஒரு வாரத்தில் அவங்க வீட்டில் நடந்தது, இந்த வீட்டில் நடந்ததுன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்.
0: நல்ல ஃபீல்,
1: ஒரு ஃப்ரெண்டு தேவைங்க கண்டிப்பாக.
0: கண்டிப்பாக இதை இப்போ நீங்கள் சொன்னதும் அந்த பாட்டில் சொன்னதும் ஒன்று, சீனியருக்கும் ஜூனியருக்கும் கல்லூரி வாசல்லே டிராகிங் நடக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் இப்போ சீனியர் ஜூனியர்லாம் ஒரு காலத்தில் வந்து காலேஜ் முடிச்சோன்னே எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்மளே வந்து எங்கேயாவது ஒரு ஓரமா டைரியில வந்து அட்ரஸ் எழுதி வச்சிருந்தா தான் உண்டு. இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே வந்து எல்லா டைமுமே ஆன்லைன்ல இருக்காங்களான்னு பார்த்துட்டே இருக்காங்க. ரெஃபரன்சஸ் கொடுக்குறாங்க, படிக்கிறது புதுசா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. இப்பவுமே ஆஃபீஸ் போயுமே நிறைய பேர் வந்து அந்த அட்ரஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த நட்புக்கு இல்லையே முற்றுப்புள்ளி அப்படின்றத டெக்னாலஜி தான் வந்து நம்மளுக்கு வந்து சாத்தியப்படுத்திருக்கு. அடுத்ததாக யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: இருவருக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம் சார், யாருங்க?
2: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாலப்பாளையத்திலிருந்து பேசுறேன்.
1: ஓகே சார், நீங்க சொல்லுங்க.
2: ஆமா, தலைப்பு தமிழ்ல கொடுங்க, ஏன்னா சில பேர் தெரியா படிப்பாம இருப்பாங்க.
0: சார், தொழில்நுட்பம் உங்களை வந்து இணைக்கிறதா இல்லது வந்து உங்களை வந்து திசை திருப்புதா அப்படின்றதா தலைப்பு சார்.
2: சேர்க்கதா திசை திருப்புதான்னு கேக்குறீங்க? சொல்லும் போது தமிழ் சொல்லுனா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயனா இருக்கு, தாழ்மையை கத்துங்க.
0: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக சார், சொல்லுங்க உங்களோட கருத்து என்ன.
2: அவங்களே வந்து ஒரு பத்து பேர் போயிட்டு வந்துருப்பாங்க அந்த கூட்டத்தையும் அந்த சீரியல் செட்டாவை பார்த்த மயங்கிறாங்க. புதிய தொழில்நுட்பம்.
1: ஓகே சார், ஓகே சார்,
0: ஓகே சார், ஓகே சார்.
2: திசை திருப்பல் தான் அதிகமா இருக்கு, இதுல வந்து சேத்தரமா இருக்கு, ஆனா திசை திருப்பு அதிகம் நடக்குதுங்க.
0: நன்றி சார், நன்றி, நன்றி.
1: சோ ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம எல்லா கருத்துக்களையும் கேட்டுதான் ஆகணும்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: ஆமா வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடவாண்ட பட்டிமா.
0: ஜெயசீலனையா, சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜின்றது உங்களை இணைக்கிறதா இல்லனா வந்து திசை திருப்பிடுதா?
3: என்ன இணைக்கிறதுன்னு சொல்லலாம்.
0: இதனால
3: இப்ப பாருங்க, நான் இங்க கொடவாண்டப்பட்டியில இருக்கேன். இவங்க சென்னைக்கு எங்களுக்கு கிட்ட 450 கிலோமீட்டர். உங்க கூட
0: பேசுறேன். தொழில்நுட்பத்தாலதான். கண்டிப்பாக, கண்டிப்பாக.
3: நன்றி
0: சார், கண்டிப்பா சொல்றோம் சார்.
1: ஓகே சார், தொழில்நுட்பம் சார், நன்றி.
0: தொழில்நுட்பம். ஓகே, இப்ப இத அவங்க சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்காரிதம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, நிறைய பேர் வந்து அல்காரிதம் வந்து இப்ப மாறிடுச்சுங்க, இப்ப ட்ரெண்டு

0: இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணி இப்போ வேற மாதிரி இருக்கு அல்காரிதம். அந்த அல்காரிதம் எந்த அளவுக்கு வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம் ஏதாவது திடீர்னு ஒருத்தரை பற்றி நம்ம பேசிட்டே இருப்போம், மறுநாள் அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ வந்து நம்ம சொல்லுவோம் இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், நேற்று தான் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம், இன்றைக்கி பாருங்களேன் அவர் வந்துட்டாரு அப்படின்ட்டு. ஒரு காரை பற்றி நம்ம யோசிச்சிருப்போம், அந்த காரை நம்ம கண்ணெதிர்க்க பார்த்துருப்போம், நம்ம யோசிச்சதெல்லாம் நம்ம கண்ணெதிர்க்க வந்துருச்சு அப்படின்றது முன்னாடி வந்து அது பேர் லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தது. இப்போ வந்து அது அல்காரிதம் ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் நானும் நம்ம ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசிட்டு திரும்பி நம்ம ஃபோன் எடுத்து பாருங்க, அந்த ப்ராடக்டோட ஆட் வந்துடும். அந்த அளவுக்கு ஃபோன் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த அல்காரிதம் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுதா இல்லை பிரிச்சு விட்டுறதா இல்லை உங்களுக்கே சமயத்தில் கடுப்பாகுதா, என்னடா என்ன ஒட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தோணுதா?
1: அந்த விஷயத்துல கடுப்பாக தான் செய்யும்.
0: உங்களுக்காக சார்பா ஒரு பாட்டு வருது. கத்தி திரைப்படத்துல இருந்து விஜய் மற்றும் சுந்தி சௌஹான் இணைந்து பாடிய பாடல் மதன் கார்கி வரிகள் அனிருத்தோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு.
1: சோ இந்த பாடல் கேட்டு ஸ்டேடியம் மக்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4
0: எல்லாம் இசமதுல

0: அதனால இனி எல்லாமே தூளு.
1: டைம் நாலாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டு வந்துருங்களேன்.
2: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
3: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
2: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
1: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
3: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்த மோரை குடி.
3: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.

0: வார்த்தைகள் கத்துக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும். சோ அந்த புது வார்த்தைகள் யார் கத்து கொடுப்பா?
1: நமக்கு வந்து டெக்னாலஜி தான் கத்து கொடுக்கும். போன் தான், போன்ல தான் டக்குன்னு பாக்குறதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும் அப்படின்ட்டு.
0: எஸ், அது மீனிங் வந்து நம்ம பாக்குறோம். சில டைம் வந்து வேர்டே நம்ம அப்பதான் வந்து கத்துப்போம்.
1: ஆமா, கண்டிப்பா.
0: ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டா இருக்கிற ஒரு வேர்டு, இந்த வேர்டு சூப்பர் கேலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியலாடோஷி. எஸ் எஸ், இது எப்படி நமக்கு வாயில வந்தது, எப்படி நமக்கு இந்த வேர்டு தெரிஞ்சது?
1: இந்த வேர்டு வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா இது தெரிஞ்சதுக்கு ரீசன் வந்து நம்ம போன்ல நம்ம பார்க்கவே ஷார்ட் வீடியோஸ், அதுவும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சூப்பர் கேலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியலாடோஷியஸ் என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு போய் டைப் பண்ண என்ன மீனிங் பார்த்தா ஃபென்டாஸ்டிக்,
0: ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஹாப்பியா ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணது. சோ இப்போ இதுக்கு ஒரு வேர்டு இருக்குன்றது வந்து நமக்கு தெரிஞ்சதுக்கான ஒரு காரணம் கண்டிப்பா வந்து சோசியல் மீடியா, சோசியல் மீடியா டெக்னாலஜி. அப்படிதான் நம்ம சொல்லணும்.
1: எனக்கே வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கால் எங்க ஆபீஸ்ல நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம், டீம்ஸ் கால்ல. அப்ப வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு வந்து அந்த கால்ல வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல, அது வந்து கார்பரேட் அப்படின்றதுனால டீம் டோன்ட் டிவால்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு செகண்ட் வந்து என்ன ஏதோ சொன்னாங்க, நம்ம நோட் பண்ணாம போயிட்டோமே, கடகடன்ட்டு அந்த டிரான்ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும், அதுல வந்து நமக்கு வேர்ட் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சு. பிகாஸ் நம்ம எல்லா கண்ட்ரிஸோடையும் நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசும்போது யூஎஸ்ல பிலிப்பைன்ஸ்ல ஒவ்வொருத்தரோட ஸ்லாங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். டக்குன்னு எடுத்து நான் பாட்டுக்கு டிவல்ஜ்னா ஓகே, இது யார்ட்டையும் வெளில இப்பத்திக்கு சொல்லிக்காதீங்க, நமக்குள்ள இருக்கட்டும், ஏன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் வெளியே போக கூடாதுன்றதான் மீன் பண்ணிருக்காங்க போல அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் கண்டிப்பா டெக்னாலஜி தான் நம்மள வந்து கை கொடுத்துட்டே இருக்கு. அண்டு குட்டியா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நிறைய பேர் வீட்டுல பெரியவங்க வந்து முன்னாடி ஒரு காலத்துல ரொம்ப ஏக்கமா இருப்பாங்க, நம்மள்ட்ட யாருமே பேச மாட்டாங்க, அந்த ஒரு ஏக்கம் இருக்கும், அந்த ஒரு தனிமை அவங்க கிட்ட ஃபீல் ஆச்சு, நான் தனியா இருக்கேன். ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல அப்பெல்லாம் மெயில் செக் பண்றது இல்லை வெளியே போறது வரதுன்னு இருக்கும், இவங்களுக்கு அந்த ஒரு எதுவுமே இல்லை. இப்ப வந்து பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாருமே வந்து ஒரு போன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வீடியோ கால்ல அடிக்கடி பேசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குமே வீட்டுல நம்மள யாருமே நம்ம கிட்ட வந்து பேசல, ஏன்னா காது கேட்காது, சத்தமா பேசணும், சொன்னா டாபிக் ஏதாவது டைவர்ட் ஆயிரும், சிலர் பேசுறது கட் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது இவங்களுக்கு இப்ப அந்த ஃபீல் இல்லைன்னு

0: பண்ணுறேன்ற மாதிரி எனக்கு என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஃபோன் இருக்குது, நான் சும்மா ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறேன், நான் சீரீஸ் பார்க்குறேன், நான் எல்லா மூவிஸ் எனக்கு பையன் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து கொடுத்துறான் எல்லாத்துலேயும், நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ ஒரு ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்கு. அந்த தனிமையும் ஏக்கமும் இந்த ஒரு டெக்னாலஜி அவங்கள வந்து எடுத்துருச்சோம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக அது 100% கரெக்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. பீப்புள் இல்லாமல் இருக்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களோட ஏக்கத்தையும் தனிமையும் அது போக்கிருக்குல்ல, அப்படி அந்த ஒரு விஷயம் கரெக்டாக.
1: எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
2: சொல்லுங்க.
3: தொழில்நுட்பம் வந்து என்ன வந்து சீர்படுத்துது, வளர்ச்சிப்படுத்துது. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நியூஸ் ஆன் ஏர் செய்தி செய்து இங்க மதுரை எஃப்எம் நிகழ்ச்சியில் கேட்க முடியல, அதனால வந்து செயலி மூலியமா நான் கேட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த செயலி வழியா ரொம்ப அருமையான நிகழ்ச்சியில வந்து தொலைதூரத்து வானொலி நிகழ்ச்சியிலயே இந்த ஆர் மூலியமா கேட்டுக்க முடியுது. டெவலப் தான் பண்ணது.
0: நன்றி நன்றி நன்றி
1: சார். நன்றி
0: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம்.
0: ராஜலட்சுமிமா சொல்லுங்க, உங்களுக்கு டெக்னாலஜி கனெக்ட் பண்ணுதா டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா?
4: அதுங்க பிளஸ் மைனஸ் இல்லாத எந்த விஷயமும் கிடையாது. ரொம்ப அதுவும் இப்ப என்னாட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கதான் கான்பரன்ஸ் கால் பண்ணி எல்லாம் சேர்ந்து பேசுறது இருந்ததுலவே எல்லாரோடையும் பேசிட முடியுது. அது மாதிரி வீடியோ கால்லயே இருந்த இடத்துலவே பார்க்க முடியுது.
0: சூப்பர் சூப்பர்.
4: நல்ல விஷயத்தை விட நல்ல விஷயத்தையாவது அப்புறமா வந்து ஆல்பத்துல எல்லாம் பாத்துடுறோங்க, இது கேசட்ல வீடியோல பாத்துடுறோம். எங்க வீட்டுல நடந்த இந்த ஒரு சம்பவம், அந்த ஒரு டெத்த வந்து அத யாரோ ஒருத்தவங்க சொல்லி இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க நெருங்கின உறவுகாரவங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிமா நன்றி நன்றி நன்றி.
1: சூப்பர். நிறைய விஷயத்துல வந்து இந்த வீடியோ கால் வந்து நிறைய பேர் சொல்ற ஒரு
0: விஷயம் அந்த வீடியோ கால் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா இது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து இது வந்து பிளஸ்ஸா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து அதை கண்ட்ரோல்டா இருக்கணும்ன்றது. டெக்னாலஜி நம்ம வந்து டூலா பயன்படுத்திக்கிட்டா நல்லது, டெக்னாலஜிக்கு நம்ம வந்து டூலா ஆயிடக்கூடாது. நம்மள வச்சு அவங்க மார்க்கெட்டிங் பண்றது, நம்மள வச்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து இரையாயிடக்கூடாது அப்படின்றதுதான் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா டெக்னாலஜி வளர்ச்சி நோக்கி போயிட்டு தான் இருக்கும், அது எல்லாரையுமே கனெக்ட் தான் பண்ணுது. கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, அதுல இருந்து வெளியே வர்றது உங்களோட செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு.
1: நாமளும் வந்து அந்த டெக்னாலஜியை பயன்படுத்திக்க தான் பழகணும், நம்ம அதுக்கு இதாயிடக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி
0: கண்டிப்பாக. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக காப்பான திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. லெஸ்லி லூயிஸ் மற்றும் ஜுனிதா காந்தி இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜனும் மியூசிக்ல வந்துட்டே இருக்கு.
1: ஓகே, ஸ்டேடியன் மக்களே, எஃப்எம் ரெயின்போ 101.4. திரும்பவும் வந்து நான் உங்க எல்லாருக்கும் பேசுறதுக்காக ஓடோடி வந்துடுவேன்.
0: எஸ், நான் வந்து இதோட கிளம்பிக்கிறேன். மீன் உங்களை வேற ஒரு நாள் வேற ஒரு நிகழ்ச்சி வேற ஒரு தருணத்துல வந்து சந்திக்கிறேன். Until then, it's Tata bye bye from Sandhya.
1: சந்தியா உங்களுக்கு டாடா பை பை. நாங்க சொல்றோம்
0: bye bye.

0: करे शोर।
1: पवन करे शोर।
0: अरे बाबा शोर नहीं, शोर शोर शोर।

0: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினை பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினை பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நில தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 ஆண்டு முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட

முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 நட்சத்திர ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டுணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நேயர்களை 12:06 ஆயிட்டிருக்கு. இந்த வேலையில் நாம் நினைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியில் என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா, எல்லோருக்குமே வளர்ப்பு பிராணிகள் அப்படின்றது பிடிக்கும். அதில் ஒரு சிலர்லாம் தீவிரமாக நிறைய வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பாங்க. அப்படி நீங்கள் வளர்க்குற இல்லை வளர்க்க விரும்பக்கூடிய ஒரு வளர்ப்பு பிராணி என்ன, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க, அது கூட உங்களுக்கு இருக்க அந்த நட்பு, அந்த பாசம், அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என் கூட தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449298608 மற்றும் 0444259552554. நம்ம கூட இணைய போகிற முதல் நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? ரொம்ப நல்லமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க மேம், நீங்க வளர்க்கிற வளர்ப்பு பிராணி
1: என்ன? குழந்தைக்கும் குடுக்கும், அப்புறம் ஈரம் கொடுக்கும், செய்வோம், நல்லா இருக்கும், அது சூப்பரா இருக்கும், வாய்ஸும் மொட்டையா போகும். நான் அதை வச்சிருக்கோம், ஆனா அது தீனு போட போலன்னா அவ்வளவு கத்தி தராது, கஷ்டம்.
0: உணவு இல்லாம எந்த உயிரினம் தான் இருக்கும். சூப்பர், மிக்க நன்றி கலா.
1: தேங்க்யூ சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன். உங்க பெயர்?
2: நான் ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பலம்.
0: சிறப்புங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: முயல் பச்சை கிளி, இதை வளர்க்கணும்னு ஆசை. முயல் வந்து அதான் பிளாக்கி ஒயிட்டி அப்படின்னு பேர் வைக்கணும்னு ஒரு ஆசை.
0: ஓ, பிளாக்கி ஒயிட்டின்னு ரெண்டு முயல் வளர்க்கலாம்னு ஆசைப்படுறீங்க?
2: அதான், கருப்பு கலர் ஒன்றும் வெள்ளை கலர் ஒன்றும்.
0: ம், சரி. அப்போ கிளிக்கு பேரு?
2: பச்சை கிளிக்கு ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வைக்கலான்ட்டு ஒரு ஆசை.
0: ஆடாடா, பச்சை கிளிக்கு ஃப்ரெண்ட்லின்னு ஒரு பேர் வைக்கலான்னு ஒரு ஆசை. ஓகே, சூப்பர், நன்றிங்கம்மா.
2: நம்ப நன்றிப்பா, சந்தோஷம்.
0: ஓகே, நேயர்களே, டியூட் படத்துலேருந்து ஒரு சூப்பர்.

0: நம்ம கூட இணைய போற அடுத்த நேயர். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், உங்க பெயர்?
1: வணக்கம் சார், நான் சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சாந்தி, நீங்க என்ன?
1: நாங்க இப்போ எதுவுமே வளர்க்கல சார். 2010 வளர்த்தோம். ஒரு எங்க அப்பா தான் எடுத்துட்டு வந்தாங்க ஒரு நாய் குட்டிய. அது வந்து ஃபுல்லா கருப்பா இருக்கும். சோ அதுக்கு பேர் வந்து கருப்பா இருக்கிறதுனால கருப்புன்னே வச்சுட்டோம். ரொம்ப அஃபெக்ஷனா வளர்த்தோம். ரொம்ப ரொம்ப வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி. 2010 இருந்து 2020 வரைக்கும் தான் அது இருந்துச்சு. முதிர்ச்சி அவ்வளவுதான் போல. அதுக்கு வெயில் ரொம்ப ரொம்பவே அன்பா இருந்துச்சு. அதுவும் அன்பா இருந்துச்சு. வீட்டுல எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரிதான் ட்ரீட் பண்ணோம். ரொம்ப எங்க போனாலும் பின்னாடியே வரும். கொஞ்சம் விட்டா கூட அழ ஆரம்பிச்சிரும். ரொம்ப பாசமா இருக்கும். அதுக்கப்புறம் எங்களால இன்னொன்னு வளர்க்க முடியல. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா அது, நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் மாதிரி அதுங்களால வர முடியல. சோ இதுக்கு மேல வளர்க்க கூடாது அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆனா டாக் தான் எனக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டாக் மாதிரி அன்பு காட்டு ஒரு பெட் இருக்கவே முடியாது. சோ எனக்கு பிடிச்சது டாக் தான் சார். என்ன டாபிக் இதுதானே டாபிக்?
0: அதுதான் டாபிக். பேசி முடிச்சுட்டு டாபிக் கேக்குறேன். நோ ப்ராப்ளம், சீக்கிரமா இன்னொரு கருப்பு கிடைக்க வாழ்த்துக்கள். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க. சரிங்க சார். ஆ கேக்குது சார்.
2: அதாவது அது அவங்க பேரு ஜாக்கு, பேரு சீசர்.
0: ஓகே சார்.
2: அப்புறம் நிறைய வேற ஊருக்கு மாறும்போது அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அங்கே அது மறுபடியும் எப்படியும் தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு.
0: ஓகே சார், சூப்பர் சார், நன்றிங்க சார்.
2: இப்போ வந்து லவ் பர்ட் சொல்லிட்டு
0: இருக்கோம். ஓகே சார்,
2: நன்றி.
0: ஓகே நேயர்களே, உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது எனக்கு புரியுது. பட் இது ஹாய் ஸ்நேகிதி, மகளிருக்கான ஸ்பெஷல் ஷோ. ஓகே, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: உங்கள் பெயர்?
3: ஜெயலட்சுமி பெருமாள்பட்டு.
0: சொல்லுங்க மேம், நீங்க வளர்த்த வளர்ப்பு பிராணிகள் என்ன, அதுக்கு நீங்க இட்ட பெயர் என்ன?
3: எங்க வீட்ல முதல்ல ஒரு நாய் யாரோ வளர்த்தாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அதை வச்சிருந்தோம் நாங்க. அழகா இருக்கும், நல்லா கருப்பு. அது பிளாக்கி பிஸ்பா அதுக்கு பேரு. நல்ல சூப்பர் நாய் அது. அது மாதிரி தோனின்ற ஒரு நாய் எங்கிருந்து எடுத்துன்னு வந்தான், அதுவும் இருந்தது. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு நாய் நாயும் வந்தது.
0: இருக்காங்க. சூப்பர், நன்றிங்க மேம். ஓகே, காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு காத்திருங்கள்.

நேரம் 12:11 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்தக்கூடிய நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி. என்ன டாப்பிக்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களோட வளர்ப்பு பிராணிகள் என்ன, அதுக்கு நீங்க இட்ட பெயர், அது கூட இருக்கு உங்களோட அந்த பந்த வாசம், அதை பத்திலாம் நீங்க தாராளமா எங்கூட பகிர்ந்துக்கலாம்.

0: நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 12:21. இந்த வேலையில நாம் இணைந்திருக்கூடிய நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி. ஹாய் ஸ்நேகிதியில் என்ன டாபிக்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க வளர்க்குற வளர்ப்பு பிராணிகள் பெயர் என்ன, இல்லை முன்னாடி வளர்த்துருக்கீங்கன்னா அவங்களோட பெயர் என்ன, அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த பாசம் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு வளர்ப்பு பிராணிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு, ஒரு புரிந்துணர்வு, ஒரு அன்பு, அந்த இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0442289866, 0038 மற்றும் 0444-295-2554. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, நேயர்கள் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், வணக்கம், ஒவ்வொரு வளர்ப்பு பிராணி வளர்க்கும் போதும் ஒரு விதமான ஒரு அன்பு பாசம் ஏற்படுங்க. இப்போ பூனைகளுக்கு ஒரு தன்மை இருக்கும், நாய்களுக்கு ஒரு தன்மை இருக்கும், அணில்களுக்கு ஒரு தன்மை இருக்கும், கிளிகளுக்கு ஒரு தன்மை இருக்கும். இப்படி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு வளர்ப்பு பிராணிக்கும் ஒரு விதமான தன்மை இருக்கும். ஒவ்வொரு வளர்ப்பு பிராணிக்கூடிய சில வளர்ப்பு பிராணிகள் உடனே டக்குன்னு நம்ம கூட அட்டாச்மெண்ட் ஆயிரும். சில வளர்ப்பு பிராணிகள் டைம் எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கப்புறம் நம்ம கூட ரொம்பவே ஒரு பாசமாக இருக்கும். ஸோ வளர்ப்பு பிராணிகள் சிலருக்கு வந்து அது தேவையா அப்படின்னு தோணலாம், ஆனால் சிலருக்கு வந்து வளர்ப்பு பிராணிகள் தான் வந்து முக்கியமாகவே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை வளர்ப்பு பிராணிகள் தரும். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, ஒரு பாடலை கேட்டு வந்து பேசலாம். நேயர்களை நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி. ஓகே, நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. வணக்கம்,
3: ஹலோ.
2: வணக்கம், உங்க பெயர்?
3: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
2: சொல்லுங்க ராணி.
3: எங்க வீட்டுல பெட்டு வந்து ஒரு பேரட் வச்சிருக்கோம், அது பேரு லீ அப்படின்னு பேரு, ஆம்பளை பிள்ளை. அது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். எத்தனை 5-8 வருஷமா எங்க கூடயேதான் இருக்கு.
2: சூப்பர்.
3: ஆனா பேசாது, எதுவும் பேசாது. ஆனா வந்து காலையில முடிச்சோடனே குட் மார்னிங் சொல்லு அப்படின்னு சொன்னா குட் மார்னிங் காலை மட்டும் தூக்கும்.

0: அந்த ஆக்ஷன் மட்டும் பண்ணும். அதில் ரிங் டோன் இருக்குல்ல, மொபைல் ரிங் டோன் எல்லாமே மீமிக் பண்ணி சொல்லும். யாருக்காவது கால் வந்தது நம்ம அட்டன் பண்ணலன்னா அது ரொம்ப கட்டும் பேசுங்கன்ட்டு. ஆனால் பேசுனா ரொம்ப நேரம் பேசினாலும் கட்டும், பேசக்கூடாது, அதுக்கு மொபைலில் ரொம்ப நேரம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால எங்கள் வீட்டில் ஒரு ஆளாகவே இருக்குது. ரேஷன் கார்டில் தான் அவனை சேர்க்கல, ஆனால் எங்கிட்ட ஒரு பெட்டு.
1: ஒருவேளை இப்போ அந்த ஒருவேளை உங்களோட வளர்ப்பு ராணி இன்னொருத்தட்ட ஒரு ரெண்டா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெண்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது உங்களுக்கு நான் மட்டும் தான் பெட்டு அப்படின்ற மாதிரி எண்ணத்தை உருவாக்குது.
0: அது மட்டும் அப்படி ரவுண்ட் பெட்டு, அதை மட்டும் அதுகிட்டே தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த இது. அதனால கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மைண்ட் அப்லெட்டு மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா மனுஷங்கிட்ட பேச முடியாதுல்ல, அதனால இந்த கிளிட்டு நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறது, எதெல்லாம் பேசணுமோ அதுகிட்ட பேசி ஐடியா கேட்கறது அப்படி அப்படி பண்றது.
1: சூப்பர் சூப்பருங்க, மிக்க நன்றி.
0: ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: சூப்பரில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நினைவுகள் அந்த மாதிரி தான். மனிதர்கள்ட்ட பகிர முடியாத கூட நாம் உயிரினங்கள்கிட்ட வளர்ப்பு பிராணிகள்கிட்ட பகிர்ந்துக்கலாம், ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், உங்கள் பெயர்?
2: பெயர் அடையாளமிட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
1: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
2: சார் நிகழ்ச்சி கேட்டுருந்தா தலைப்பு சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்லேயும் நாய் இருக்கு, பூனையும் இருக்கு சார், ரெண்டும் வச்சிருக்கிறோம். என் பக்கத்துலயே கொஞ்சம் இருக்கோம் சாப்பிட சொல்ல. ஆனா எந்த தோன்றும் நம்ம எதை வெளியே வச்சாதான் சாப்பிடும் சார், அவ்வளவு நேரம் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும் சார். அது பூனை பூனை
1: பூனை சொல்றீங்க,
2: நாய் கட்டி போட்டு வச்சிருக்கோம் சார், யாரு வந்தாலும் விடாது, யார் வந்தாலும் கொலிக்கும். ஆனா எங்களை பார்த்தா பத்தியும் கொலிக்காது சார்,
1: ஒரு பாதுகாவல் வீரனா இருக்கு.
2: கொலிக்குது எங்க வீட்டுல இருக்கிற ஆளுகளாக யாரையும் கொலிக்காது. நல்ல சூப்பரான பிராணிங்க சார் ரெண்டுமே.
1: சூப்பர் சார்,
2: வாய்ப்பு கொடுக்கு. நன்றி சார்.
1: சிறப்பு சார், நன்றிங்க சார்.
2: நன்றி நன்றி.
1: ஓகே, பராசக்தி திரைப்படம் வந்து சூப்பரான பாடலை கேட்டு வந்துடலாம். கேட்டு இணைந்தருங்கள். இது FM 91.4 இங்கே எல்லாமே போதுமே சேமத்து உள்ளுங்க.

0: நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, என்ன டாப்பிக்கில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, உங்களோட வளர்ப்பு பிராணிகளோட பெயர் என்ன, அது கூட இருக்க உங்களுடைய நட்பு அந்த பந்த பாசம் பற்றி தான் நம்ம பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-2-8-6-0-0-3-8 மற்றும் 0449-2-5-2-0-5-5-4. நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க.
1: போட்டாங்க. ஆனா இவன் சுத்தமா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டான், ராவா எதுவுமே சாப்பிட மாட்டான். ஒன்லி சிக்கன் குக் பண்ணது சமையல் பண்ணா வந்து ரெடியா வெயிட்
0: பண்ணுவான்.
1: அதே மாதிரி எங்க அப்பா வெளியில போனா, எங்க அப்பா பின்னாடி வந்து பின்னாடி நீ வண்டியில போகணும், நார்மல் ஸ்கூட்டி கிடையாது, அதுல மேல ஏறி உட்காந்து வெயிட் பண்ணுவான். நம்ம தூக்கி எல்லாம் விட தேவையில்ல, அவனே ஏறி உட்காந்துப்பான்.
0: ஓ, வண்டியிலதான் அவர் போவாரா?
1: ஆமா, அப்பா எவ்வளவு தூரம் போனாலும் போவான். அப்பா வண்டியில ஏத்தலாம், எவ்வளவு தூரம்னாலும் ரன் பண்ணிட்டே இருப்பான். இங்க இருந்து எவ்வளவு ஏரியா தாண்டி போனாலும் சரி, அவ்வளவு தூரம் ரன் பண்ணிட்டு இருப்பான். அதனாலயே சரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அப்பா வண்டியில ஏறுவா அப்படின்னு சொன்னா ஏறிடுவான். ஆனா இதுல என்ன கஷ்டம்னு வச்சுன்னா, எங்க அப்பாவுக்கு டாக் பிடிக்காது. அதனால அவனை வந்து அப்பா வண்டியில ஏத்த மாட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்படுறானே, நம்ம கூட இவ்வளவு ஒரு நம்ம சேஃப்டிக்காக இவ்வளவு தூரம் வரானே வரானேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா சரி பரவாயில்ல அப்படின்னு ஏத்திட்டு போவாங்க.
0: ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கு அந்த நாய் மேல ஒரு பாசம் வர ஆரம்பிச்சிருச்சு.
1: ஒரு
0: சோகம்
1: தெரியல. எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு ஏரியா தாண்டி போனாலும் திருப்பி வீட்டுக்கு வந்துடும் கரெக்டா.
0: ஒரே நேரத்தில் இரண்டு சோகங்கள்.

0: அம்மா, இன்னொரு வளர்ப்பு பிராணி வெள்ளையன் மாதிரி உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ ஸோ மச் அண்ணா.
0: நன்றிப்பா.
1: ஓகே, நன்றி.
0: வளர்ப்பு பிராணிகள் பற்றி நம்ம பேசும்போது சில விஷயங்கள் வந்து அமானுஷ்யமாக கூட தோணலாம். அதாவது சில நேரம் சொல்லுவாங்க, உரிமையாளருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அவங்க எடுத்துப்பாங்க, அந்த வளர்ப்பு பிராணிகள் ஏதாவது எடுத்துப்பாங்க அந்த இதை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் சொல்வதுண்டு. அது நிஜமா இல்லையான்றதை தாண்டி இப்போ இவங்க சொன்னதுலேருந்து அவங்க அப்பா எப்போ தவறிட்டாங்களோ அப்புறம்தான் அந்த நாயையும் காணும், அதுக்கப்புறம் அது வீட்டுக்கே வரலை அப்படின்ற அந்த நிகழ்வு வந்து ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்குது. ஓகே, வணக்கம். உங்க பெயர்?
2: ஹலோ,
0: சொல்லுங்க சார். உங்க பெயர்?
2: வணக்கம். பொன்னேரி ஜெகன், இருந்து கலியில பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். இப்ப நான் இங்க ஏற்காடுல இருக்கேன், அங்க இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு.
0: சிறப்பு சார், சொல்லுங்க சார்.
2: ஹலோ. ஆமா, எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது கூட என்ன சொல்றதுன்னா, ஒண்டி வாழ்ற நாளா எனக்கு இந்த கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா கோழி மாதிரி கத்துவேன், இது மாதிரி எல்லாம் பண்ணுவேன். நாய்க்குட்டி குட்டி நாயெல்லாம் இருக்கும், கல்பு ஜேஷ்டாங்களா கத்தோம், இது மாதிரி தான் செய்யும். அது என்ன சொல்றது, என் வீட்டில பூனைங்க வளர்க்குறோம் சார். ஆக்சுவலி அது அந்த பூனைங்க பேர் பாத்தீங்கன்னா சிண்டு மண்டு, நாலஞ்சு ரெண்டு பூனைங்க இருக்கு. அது சண்டை போடும் பாருங்க, பயங்கரமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அது திடீர்னு சண்டை போடும் பாருங்க, இது மாதிரி எல்லாம் சண்டை போடும். நானும் அது மாதிரி பண்ணி
0: பண்ணுவேன்
2: பாத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம்.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றிங்க சார்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ,
0: தேங்க்யூ சார். ஓகே, அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் அமரன் திரைப்படத்தில் வந்து கேட்டு வந்துடலாம். நேர்களே, நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே.

0: நேயர்களே, நாம் வந்து ஹாய் ஸ்நேகிதையில் வளர்ப்பு பிராணிகளை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் பலரும் பல விதமாக சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதே வித்தியாசமாக இருக்குது. அது ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்குது, சில நேரத்தில் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு வுல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை

0: 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும் பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29ஆம் தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் இரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
2: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
0: திருப்பதி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி IIT இயக்குநர் பேராசிரியர் KN சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு

பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூடி ரீச்சா விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ.
1: நேரம் 12:50 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி. என்ன டாப்பிக்கில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, உங்களோட வளர்ப்பு பிராணிகளோட பெயர் என்ன, அது கூட இருக்க உங்களோட அந்த பந்தபாசம் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் பலரும் தொடர்பு கொண்டு பேசிகிட்ருக்கேன். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-6003 மற்றும் 044-295-2554. பொதுவாக வளர்ப்பு பிராணிகள் அப்படின்னும்போது ஏதோ ஒரு வளர்ப்பு பிராணி எடுத்து வளர்க்கறது மட்டுமில்லை, அந்த வளர்ப்பு பிராணிக்கு சரியான அளவில் தடுப்பூசிகள் செலுத்தப்படுதா, அதுக்கான பாதுகாப்பு இருக்கா, அது மூலமாக நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு டைமும் வந்து அதை செக் பண்ணிக்கிறதும், அதுக்கான சரியான தடுப்பூசிகளாக இருக்கட்டும், அதுக்கான மருந்து மாத்திரைகள், இப்படி பல விஷயங்களை வந்து பார்த்துக்கிறதும் அந்த வளர்ப்பு பிராணிகளோட அந்த வளர்ப்பு விதத்தில் வரும். அதனால் ஏதோ கடமைக்கு சிலர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் ஐயோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சில பிராணிகளை வந்து அப்படியே நட்டாத்தில் விட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது கிடப்பில் விட்டுறது. ஸோ நிறைய இடங்களில் வந்து சில நாய்களாக இருக்கட்டும், சில பூனைகளாக இருக்கட்டும், ஏற்கனவே வளர்க்கப்பட்டு விடப்படும் போது அவங்களும் அந்த எப்படி சொல்கிற அந்த வளர்ப்பு பிராணிகளோட நிலை வந்து மிகவும் ஒரு கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இயற்கையாகவே அது தெருவோர நாய்களாகவோ இதுவாகவோ வளர்க்கப்படும் போது அதுக்கு வந்து இயற்கையாகவே எப்படி சந்திக்கணும் பிரச்சனைகளை அப்படின்றலாம் தெரியும். ஆனால் இது மாதிரி செல்லமாக வளர்க்கப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது கிடப்பில் போடப்பட்டுச்சு அப்படின்னா, அதனால் வந்து இயற்கையான அந்த பிரச்சனைகளோடு எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு திக்கு தெரியாமல் திணறிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கும் போது கவனமாக இருங்க. எப்படி ஒரு குழந்தையை பார்க்குறோமோ அது மாதிரி பார்த்துக்கிறா தான் வளர்ப்பு பிராணி வளர்ப்புலையும் வரும். ஏதோ கடமைக்கு நானும் வளர்க்கிறேன் என்ற பெயரில் வந்து எந்த ஒரு வளர்ப்பு பிராணியும் எடுத்து வளர்க்க வேண்டாம். ஓகே, சூப்பரான ஒரு பாடல், நிறைவு பாடலாக மாமன்னன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டிணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் சொல்றது நான் உங்கள் அஜய் பினாஸ். ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. இந்த மதிய வேலையில் அப்பா வீட்டில் வந்து பயங்கரமாக மத்தியானம் வந்து சமையல் ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். நாம் வந்து ஒரு நல்ல ரெசிபி இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நிறைய பேர் வந்து நிறைய ரெசிபிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. எஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இல்லை இல்லைம்மா, சாப்பாட்டெலாம் ரெடி, சாப்பிட்ணும், அவ்வளோதான். அப்படியே ஒரு எஃப்எம் அப்படியே தட்டி விட்டேன், அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஸோ எஃப்எம் வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஜாலியாக நம்ம ரெயின்போ கேளுங்க. அண்ட் ரெயின்போவில் இந்த ஒரு மணி நேரம் 1960s and 1970s ரிலீஸ் ஆன பாடல்கள்லாம் வந்து கேட்டாவே என்ஜாய் பண்ண போறோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக அவள் ஒரு தொடர் கதை திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாடலை கேட்டு ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 சமதூலர்.

0: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு நேயர்கள் ரவி அன்பான வணக்கங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூள்.
1: ஒரு அழகான மீல் டைம் ஒரு ஃபேமிலி டைமா வந்து மாத்தலாம். எஸ், நீங்க இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால இந்த மத்தியானம் சாப்பிட்றதை எப்பவுமே தனியா உட்காந்து, இல்லைமா நான் ஸ்கூல்ல, இல்லை நான் காலேஜ்ல, இல்லைன்னா நான் ஆஃபீஸ்ல தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஒன்னா இருக்கும். அப்போ ஒன்னா உட்காந்து அப்படியே ஜாலியா ஒரு லஞ்ச் சூப்பரா இருக்கும்ல, ஈவினிங் அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ், அது அதுக்கும் மேல டின்னர், எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபேமிலி அப்படியே தூங்க போகும்போது அது ஒரு சூப்பரான ஒரு சுகம் இல்ல. ஸோ அதை இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அடுத்ததா நம்ம எல்லாருக்காகவும் சட்டம் கையில் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பாடலை கேட்டு தொடர்ந்து என்ன செய்யுங்க, நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

ESP பாலசுப்ரமணியம் அண்ட் சாய்பாபாசதன் அவர்களுடைய குரல்ல, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில அவள் ஒரு தொடர் கதை திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு.

வணக்கம் என் கையில் திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் அவங்களோட டீம் பாடின ஒரு பாட்டு கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கில் கேட்டு முடிச்சாச்சு. 1:14 ஆயிட்டு இருக்கு. FM 101.4 கேட்டுட்ருக்கீங்க. எஸ் திரைகானமில் அழகான பாடல்கள்லாம் வந்து உங்களுக்காக வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததாக 16 வயது நிலை திரைப்படத்துக்காக பாடல் வருது. கேட்டு அப்படியே ஸ்டே டியூன் ஆகுங்க.

0: ஒரு ஸ்பெஷல் இஞ்சி டீ தாங்கண்ணா.
1: வாமா, காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட அந்த பக்கம் வந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டீ கடை பக்கம் இன்னைக்கு தான் வந்திருக்கிற.
0: முன்னெல்லாம் அழகா கிளாஸ்ல தானே தருவீங்க, இப்ப என்னென்ன புதுசா பிளாஸ்டிக் கப்ல?
1: அது ஒண்ணு இல்லம்மா, இப்ப எல்லாம் யாருமா நின்னு டீ குடிக்கிறான். போற போக்குல அப்படியே கையில வாங்கிட்டு போறதுக்கு பிளாஸ்டிக் கப்ஸ் தான் வசதியா இருக்குது. எனக்கும் கிளாஸ் கலவுற வேலை மிச்சம்.

0: நேரத்தை விட 5 நிமிஷம் பெருசா போயிடுச்சு. வசதியா இருக்குன்றத கண்டு வியாதிய காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லுங்க.
1: என்னமா சொல்ற?
0: இப்போ உங்க கடையில டீ வாங்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் கப்ல டீ ஊத்தி குடுக்கறீங்க. அதே மாதிரி சாம்பார் வடை மாதிரியான ஐட்டங்கள்லாம் வாங்கும்போது கொதிக்க கொதிக்க பாலித்தின் இல்லாட்டி பிளாஸ்டிக் பைகள்ல ஊத்தி குடுத்துறீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இந்த சாப்பாடு ஐட்டங்கள்ல கலந்துருது. இந்த மாதிரி பாலித்தின் பைகள்ல போட்ட உணவுகள் எல்லாம் சாப்பிடும்போது நாளடைவுல புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு.
1: சரிமா, இனிமே பிளாஸ்டிக் பாலித்தீன் சம்பந்தமா எந்த பொருளும் கடையில வச்சுக்கவே மாட்டோமா? ஓகே தானே?
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: சூடான எந்த உணவு பொருளையுமே பிளாஸ்டிக் பாலித்தீன் மாதிரியான பொருட்கள்ல வாங்குறத தவிர்க்கலாமே. அன்போடு சொல்லிக்கிறது உங்கள் ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

பெண் ராஜா திரைப்படத்துக்காக பி சுஷீலா அண்ட் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 1:23 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக அடிமை பெண் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கெல்லாமே சமதூலு.

0: மகாதேவன் அவர்களுடைய இசையில, வாலி அவர்களுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய வாய்ஸ்ல அடிமை பேந்திரை வருதுக்கா பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 1:27 ஆயாச்சு. கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துக்காக பாடல் வர இருக்கு, கேட்டு நேர்ந்திருக்கலாம்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

மலேசியா வாசுதேவன் அண்ட் எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்ல, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துக்காக 1:32 ஆயிடுச்சுக்கு. ஸோ இந்த மதிய வேலையில் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக கல்யாண ராமன் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அண்ட் அந்த பாடலை தொடர்ந்து முள்ளும் மலரும் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ஸ்டேஜ் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூல்

வாணி ஜெயராம் அவர்களோட வாய்ஸ்ல, கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களோட இசையில முள்ளும் மலரும் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 1:39 ஆயாச்சு. பசி எடுத்து சாப்பிடாம இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட தூண்டுற மாதிரியான ஒரு பாட்டு தான் வந்து கேட்டு முடிச்சோம். மதிய வேளையில ஒரு சூப்பரான அப்படியே வந்து சாங் லிஸ்ட் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததாக நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டே டியூனா இருங்க. நம்ம ரெயின்போ FM 101.4

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்டு

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்துக்காக. 1:49 ஆயாச்சு இந்த மத்திய வேலையில. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகாணம் நிகழ்ச்சியில அடுத்ததாக அன்னக்கிளி மற்றும் பகலில் ஒரு இரவு திரைப்படத்துக்காக பாடல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த பாடல்களை தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.6 இங்க எல்லாமே தூளு.
1: ஜானகி அவர்களுடைய குரல்ல, பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில அன்னக்கிளி திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 1:54 ஆயாச்சு. ஜாலியா வந்து இந்த மதிய நேரத்துல கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் அஜய் விநாஸ். ஒரு அருமையான பாடலை கொடுத்துட்டு கிளம்புறேன்.

0: வானொலிக்கு 90 உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: வணக்கம் நேர்களே. இந்தியாவின் இதயம் கிராமங்கள் என்று சொன்னார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். உழவு தொழில் உயிர்களை காக்கும் தொழில். அந்த உழவாண்மையை செய்யும் உழவனின் காதில் நம்பிக்கையை விதைப்பது ஆகாஷ்வாணி. விதை எப்போது போடுவது என்பது முதல் விளைபொருளை எங்கு விற்கலாம் என்பது வரை பல தகவல்களை எளிமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உழவர்களின் நண்பன் வானொலி. கிராமத்தின் குரலாகவும் விவசாயியின் வழிகாட்டியாகவும் இந்த ஆகாஷ்வாணி எப்படி சேவையாற்றுகிறது அது பற்றி பேசலாம் என்று வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கும் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இன்றைய வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் இப்போது சந்திப்போம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஐயா உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்.
2: சார், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கே பன்னீர்செல்வம். எனக்கு இப்போ வயசு வந்து 71. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது கிட்டத்தட்ட எனக்கு விவசாயம்லாம் என்னென்னு தெரியறது ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஊரில் தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது. அப்போ வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் வானொலி பெட்டி இருக்கும். அந்த வானொலி பெட்டியில் 7 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறது எங்கள் ஏரியாவில் பழக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா 7:25 விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான், மழை எப்போ வரும், என்னென்ன பண்ணலான்னு கேட்குறது எங்களுடைய வழக்கம். அன்று முதல் இன்று வரை இந்த விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், மழை வருங்கிற நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து வானொலியில் கேட்டு தான் தெரிஞ்சு கொண்டிய சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்க. இப்போ கஜா புயல் வந்தபோது எல்லா நிகழ்ச்சிகளும் கட் ஆகிட்டுது, ஆனால் ரேடியோ மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜெனரேட்டரில் செல்லில் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வந்தாவது இந்த வானிலையை வந்து ரேடியோலாம் கேட்க முடிஞ்சதை தவிர தொலைக்காட்சியில் கேட்க முடியல சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உற்ற தோழாக அன்றும் இன்றும் என்றும் இருக்கப்படுறது வந்து ரேடியோ தான். ரேடியோ கேட்காம மனிதன் வந்து வாழ முடியும். இன்றைக்கி நவீன உலகத்தில் வேணால் டிவியை நோக்கி மக்கள் போயிருக்கலாமே தவிர உண்மையான தேவை, உண்மையான சேவைன்னு சொன்னால் அது வானொலி தான் சார். இப்பையும் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து ரேடியோ தான் வழங்குது. டிவி நிகழ்ச்சிகள் அதிகம் வழங்குறது இல்லை. ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாலும் 7 மணி தாண்டிட்டாலே விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிங்கிறது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பெரும்பாலும் இந்த மகளிர் குழு கூட்டத்திலலாம் ரேடியோ ரேடியோலனாலும் அவங்க செல்ஃபோனில் இப்போ டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த வயலுமான நிகழ்ச்சியெல்லாம் போட்டு வச்சுட்டு அங்கே கேட்குறது அவங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. இப்போ வந்து உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சொல்கிறாங்க. இப்போ விவசாயத்தில் உள்ளூர் பெண்கள் அவங்க வந்து கத்திரி சாவடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கத்திரி சாவடி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வருது. அதை கேட்டு அதை ஒன்றே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற தோழிகளுக்கு போட்டு கத்திரி சாப்பிட பண்ண இந்த மாதிரி பண்ணு, என்ன நோய்க்கு இந்த மருந்து செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு மக்கள் பெண்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ரேடியோ இல்லைன்னா முடியாது சார். அதாவது அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம்னா விவசாயத்தில் வந்து கத்திரி சாவடி மட்டும் சாவடி மட்டும் இல்லை, கோழி வளர்ப்பு இருக்குது, மாடு வளர்ப்பு இருக்குது, ஆடு வளர்ப்பு இருக்குது, அனைத்து தொழில்நுட்பங்களையும் வழங்குறது ரேடியோ தான்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. வேதாரண்யம் பகுதியில் விவசாய பணிகள் இப்போ எப்படி நடக்குது? வேதாரண்யத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு கடலோர பகுதி, உப்பு காற்று, உப்பு மண். இந்த இடத்துல விவசாய பணிகள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கய்யா.
2: நல்ல கேள்வி கேட்டீங்க. வேதாரண்யத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாய்ச்சல் நிலம், கரியாப்பள்ளத்துக்கு அந்த பகுதியெல்லாம் பாய்ச்சல் நிலம், அது வந்து காவிரி படுகை. இந்த தலைஞாறு பகுதியும் காவிரி படுகை. அதுக்கு மேற்கு அதாவது நாகப்பட்டினம் ரோட்டுக்கு கிழக்க பார்த்திங்கன்னா எல்லாம் மானாவாரி. நாகப்பட்டினம் மேற்கு இந்த சில கிராமங்கள் கத்திரிப்புளம் குரோப்புளம் இந்த ஏரியாலாம் மானாவாரி பூமி, எல்லாம் மணல் வாரி கிராமங்கள். அது வந்து கிட்டத்தட்ட விவசாயத்தில் அங்கே நெல்லை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க காவிரிப்படியில் உள்ளவங்க. இங்கே அப்படி இல்லை சார், இது வந்து பொன்வழியும் பூமி. எங்களுக்கு தோண்ட தோண்ட எங்களுக்கு நிலத்தடின்னு நல்லா இருக்குது. நாங்கள் காய்கறி சாவடி பண்ணுறோம், மர சாவடி பண்ணுறோம், பணப்பயிர் சாவடி பண்ணுறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் உற்ற நண்பனாக எங்களுக்கு வானொலி இருக்குது. எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து பண்ணுறது எங்கே என்ன கிடைக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் காய்கறி சாவடி பண்ணால் அதுக்கான விதை எங்கே கிடைக்குது, எப்படி அதை பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் வந்து ரேடியோலாம் கிடைக்குது. வெண்டை சாவடி பண்ணால் எந்த பருவத்தில் என்ன வெண்டை சாவடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த வெண்டை சாவடி ஒரு நாளைக்கு போடுறான். அதை அன்னைக்கு நாங்கள் பார்த்து கேட்டு இந்த வெண்டை பண்ணலாம், என்னென்ன தொழில்நுட்பம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு இதில் கிடைக்கிது. கத்திரி சாவடி பண்ணால் என்ன மாதிரி வெரைட்டி பண்ணணும், எப்போ பண்ணணும், அது என்ன மருந்து அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் அங்கே கிடைக்கிது. மானாவாரி

0: சாவடி பண்ணுறதுக்கு நாங்கள் மாணவர்கள் நின்று சாவடி பண்ணுவோம், ஏதோ இப்போ வச்சுக்கிட்டால் எங்களுக்கு விளங்கி. அதுக்கும் தொழில்நுட்பம் அவங்க தான் சொல்கிறாங்க. வேளாண்மைத்துறை எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இன்ன தேதியில் உங்களுக்கு ரேடியோவில் ஒளிபரப்புலாங்க கேட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க எங்கள் ஊர் வேளாண்மைத்துறையில். அப்போ அதை தான் கேட்குறோம். ஆக மொத்தத்தில் மாடு வளர்க்குறோமா, மாட்டுக்கு என்ன சீக்குவது, என்ன பண்ணுது, எப்போ என்ன பண்ணுன்னு எங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறதே வானொலி தான் சார். உள்ளூர் மருத்துவர்கள் வந்து இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், எத்தனை பேர் அவர் அணுகுவார், எத்தனை பேர் அங்கே போனால் தான் அவர் சொல்லுவார். ஆனால் வீட்டுக்கு வீடு வானொலி இருக்குது, இல்லை வீட்டுக்கு வீடு இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது சார், எல்லாம் ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. அந்த காலம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ரேடியோ இல்லைன்னா கூட ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. ஆண்ட்ராய்டு செல்லில் நீங்கள் வேணால் வாங்க வந்து பாருங்கள். மேக்ஸிமம் 95% 7 மணிக்கு மேலே பெண்கள் கிசால் மணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உழவர்கள நிகழ்ச்சி, கோழி உழப்பு பற்றி சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிட பற்றி சொல்லுவாங்க, மாட்டை பற்றி சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி விவசாயிகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. இதை கேட்குறதுனால உண்மையிலேயே நல்ல விவசாயம் நல்லா இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக எங்கள் வேலை போய் மானாவாரி சாவடியில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க சார். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே போய் 10,000 சம்பாதிக்கிறது, இங்கே 5,000 சம்பாதிக்கலாம். வீட்டோடு இருந்துக்கிட்டு பொழுதுனையும் வேலை செய்யலாம், ராத்திரி ஆகணும் ரேடியோ வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட கேட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அப்படின்னா அதுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து ரேடியோ தான். ரேடியோவில் கேட்குற நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு வந்து உண்மையிலேயே வானொலிக்கு நான் வந்து மனமாற வாழ்த்துக்களை தெரிவிச்சாலும் ஒரு விவசாயங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும் சார்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வானொலி ஒளிபரப்பு எப்படி சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. 2004 சுனாமி தாக்குதலுக்கு உள்ளானோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2018 மிகப்பெரிய கஜா புயலை சந்தித்தோம். கஜா புயலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னை மரங்கள், மாமரங்கள், பல்வேறு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் பெருமளவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ அந்த கஜா புயலுக்கு பிறகு இந்த வேதாரண்யம் பகுதி எப்படி மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கய்யா.
0: நல்லா கேட்டீங்க. கஜா புயலுக்கு பிறகுதான் என்னுடைய தொழில், என்னுடைய வளர்ச்சி ஆரம்பம். கஜா புயலுக்கு முன்னாடியை விட எங்கள் ஏரியாவில் வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் உங்களுடைய ஸ்டுடியோவில் கேட்டாலும் சொல்லுவாங்க கஜா புயலுக்கு பிறகு இருக்கீங்க. கஜா புயலுக்கு பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் உள்ளே அணுகணும். இப்போ மாமரம் போயிட்டுன்னு சொன்னீங்க, நான் மாமரமே அதுக்கு பிறகு தான் ஆரம்பித்தேன். நல்லா இருக்குது, கோழி பண்ணதுக்கு பிறகு ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலே உங்கள் ரேடியோவுக்கு 90% பங்கு உங்கள் ரேடியோவில் இருக்குது. நான் பயிற்சி பெற்றது போனது வந்தது எனக்கு யாரை அணுகணுங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல, யாரை அணுகி என்ன பண்ணணுங்கிற அட்ரஸ் எல்லாம் நீங்கள் தான் சொன்னி, இன்னாரை அணுகலாம் இது கிடைக்கும்ட்டு. அந்த இதை தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் ரேடியோ மூலம்தான். அந்த வகையில் எல்லா வகையிலுமே எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் உள்ள கடலோர பகுதிகள் உண்மையில் சூப்பரான முன்னேற்றம், யாரையும் குறை சொல்ல முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன சிங்கப்பூர் தான் அது, அந்தளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார். நான் பெருமையோடு சொல்லுவேன், ஏன்னா எங்கள் ஊர் மக்கள்லாம் நீ போண்டியா இருக்கான்னு சொல்ல விரும்பலை. அதாவது 1-2 வந்து கொஞ்சம் ஏழ்மையிலையும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் கஜா புயலுக்கு பிறகு இன்றைய சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட 60% மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உழைப்பு, அதுக்கு வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, உபத்தொழில்கள், இதுக்கெல்லாம் வந்து கிசான் வானுடைய பங்கு. அவன் கேட்கலன்னா அடுத்தவன் கேட்டு சொல்கிறான், நேரடியாக எல்லோரும் கேட்கலன்னாலும் என்ன மாதிரி கேட்குறவங்க இந்த ஆட்டுக்கு சீக்கிரம் எப்போ நான் நேற்று கூட ரேடியோவில் கேட்டால் பார்த்து இன்னது பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களுடைய அறிவு வளர்ந்துருக்கு. கேட்கும் தன்மை, அடுத்தவங்களை சொல்லி புரிஞ்சக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, சிறுதானியங்கள் சாவடி பண்ணுறாங்க, காய்கறி சாவடி பண்ணுறாங்க, மரப்பயிர்கள் நிறைய. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை சோளம் சார். இன்றைக்கி அக்னி நட்சத்திர வெயில், இந்த வெயில் எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா தேத்தாவடியில் பூந்து வந்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா காற்று அப்படி வீசும், அவ்வளோ மரங்கள் எல்லாம் பழைய கஜா புயலுக்கு பிறகு கஜா புயலுக்கு முன்னில் உள்ள இது இப்போ திரும்பிட்டு எங்களுக்கு நிறைய பயிர்கள்லாம் வளர்ந்துரு, மரங்கள்லாம் பெரிய லெவலில் வந்துட்டு வளர்ந்துருது. அந்த வகையில் சிறப்பாக இருக்குது சார், அதில் எந்த குறையும் இல்லை, மக்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க.
1: வானொலிக்கும் உழவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்கய்யா.
0: அதான் சார் ஜீவாதாரமே தானே, ஒரு மனிதன் மூச்சு விடலாம் எப்படி உயிர் வாழ முடியாது, அது மாதிரி வானொலி இல்லைன்னா விவசாயி பேர் பண்ண முடியாது சார். விவசாயிக்கு வந்து இன்னைக்கு இன்றைக்கு நிலைமை நான் கூட நேற்று கேட்டேன், வானொலி கேட்டு அந்த வானொலியில் நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு மானம் மேகமூட்டத்தில் லேசாக மழை தூர்னா காலையில் முட்டாலும் மழை தூர்னுச்சு. அப்போ எங்கள்கிட்ட சொன்னேன், நான் இங்கே கிளம்பி வரப்ப சொன்னேன் லேசாக மழை தூர்னு சொல்கிறாங்க, எதையும் ஜாமான்லாம் வெளியே காய வைக்காதுன்னு, லேசாக மழை தூர்னுச்சு தான். அப்போ இந்த அக்கி நட்சத்திரத்துக்கு மழை தூர்னாலே எங்களுக்கு அது பெரிய புண்ணியம் தானே. அப்போ அன்றாடம் வந்து மழை வருதா, நீ வெயில் அடிக்குதா, எத்தனை அடிக்கு 100 டிகிரி, அன்றைக்கு 100 டிகிரி தாண்டி வெயில் போகணுனாங்க, அன்றைக்கி ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கிட்டோம். அந்த மாதிரி வானிலை தெரிஞ்சுக்கிறோன்னா நாங்கள் வந்து ரேடியோ தான் ஆன் பண்ணணும். 7 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் நாங்கள் ரேடியோவில் இருப்போம். மேக்ஸிமம் நான் எங்கேயாவது பயணம் போனால் கூட, எங்கேயாவது வெளியூர் போனால் கூட செல்ஃபோனில் அந்த நேரத்தில் அந்த இதை ஆன் பண்ணுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கும், வானொலி இல்லாமல் விவசாயி வாழ முடியாது சார்.
1: ஐயா, வேளாண் பணிகளுக்கு வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப

0: தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கால்நடை வளர்ப்பு, அப்புறம் கோழி வளர்ப்பு, அதற்கு இந்த வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
1: அதான் சார், கோழி வளர்ப்பெல்லாம் வானொலி இல்லைன்னா பண்ண முடியாது சார். வானொலி வந்து அந்த முதிர்ச்சி உடையவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள் அதில் போவாங்க. முதிர்ச்சி உடையவர்கள் 100% தன்னுடைய வாழ்வாதாரம் செழிக்கணும், வேலைக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் ரேடியோ கேட்குறது எல்லாருடைய பழக்கமாக போச்சு சார். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், வானிலை எப்படி இருக்கும், நாளைக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஆட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், ஏதேனும் நிகழ்ச்சி வருது சார், காய்கறி சாப்பிடலேருந்து ஆடு மாடு கோழி ஏதேனும் ஒன்று வருது, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ரூபத்தில் வருது. அதை ஏதேனும் ஒன்று கேட்குறாங்க, இல்லைன்னா ஒன்று தபால் எழுதி போடுறாங்க, கிசான் மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி எழுதி போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்படி ஏதேனும் ஒரு வகையில் மக்களுடைய மூச்சு எப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் எதே துடிப்பு நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி விவசாயிகளுடைய மூச்சாக வந்து கிசான் மணி செயல்படுறதுல மாற்றுக்கு எடுத்துருக்க முடியாது சார்.
0: சிறப்பாக சொன்னீங்கய்யா. ஒரு விவசாயியாக இருக்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா?
1: கண்டிப்பாக. என்னுடைய பேச்சை கேட்டால் உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா மனிதன் 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார், ஆனால் குடும்பத்தோடு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அந்த விவசாயிகளோடு விவசாயத்தோடு ஒன்றி விவசாயத்திலிருந்து ஆடு மாடு கோழி பயிர்களோடு ஒன்றி வாழ்கிறதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி எதுலையும் இல்லை சார்.
0: அடுத்த தலைமுறையில் விவசாயம் எப்படிங்கய்யா இருக்கும்?
1: விவசாயத்தை வந்து நம்ம மக்கள்லாம் பிள்ளைங்களை வந்து விவசாயத்துக்கு கொண்டு வரணும் சார். விவசாயத்தை மட்டும் அதாவது பழம் மட்டுமே பெருசுன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம், ஆனால் நம்ம வந்து நடமாட்டம் குறையிற போது இந்த பிள்ளைகளை கொண்டாந்து விவசாயத்தில் கொண்டு வந்துடணும். நம்ம இருக்க நம்மளால் முடியாத வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகளை வெளியே ஓடி சம்பாதிச்சு சொல்லலாம், ஆனால் பிள்ளைகள் ஒரு லெவலுக்கு சம்பாதிச்ச உடனே அதில் கொண்டாந்து விவசாயத்தில் ஒன்றிங்களா நாளைக்கு சோத்துக்கு வந்து நம்ம அப்படியே வேறு எங்கேயாவது வாங்குற மாதிரி இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் விவசாயம் என்பது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் இப்போ வந்து இந்த 12th முடிச்சதே இப்போ அக்ரி காலேஜில் ரொம்ப சீட்டு டிமாண்டாக இருக்கான், மக்கள் அதுக்கு திரும்பி இருக்காங்க. இன்ஜினியரிங் விட அக்ரி படிக்கிற பிள்ளைங்களுடைய இது திரும்பி அதிகமாக இருக்குனாலே விவசாயத்துக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு பி இன்ஜினியர் அதாவது ஐடியில் வேலை பார்த்த ஒரு புதுசம் பிள்ளாட்டி வந்து விவசாயம் பண்ணிட்டு கோழி வளர்த்துக்கிட்டு மாடு வளர்க்குறாங்க, ஒருங்கிணைந்த பண்ணைய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போட்டிருந்தான், அதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். அப்போ அவங்க பல லட்சம் சம்பாதிச்சது விட்டு வந்து இதை பண்ணுறாங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க.
0: அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போது 91வது ஆண்டு பயணத்தில் ஆகாஷ்வாணி தன் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விவசாயியாக ஆகாஷ்வாணிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கய்யா?
1: 90 ஆண்டு என்ன சார், 100 ஆண்டு காலம் ஆனாலும் கிசானுடைய தரம் குறையாது சார். அன்றைக்கு இருந்தோட இன்னைக்கு வர வர தொழில்நுட்பம் கூட தரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரேடியோ ரேடியோவாக தான் சார் இருக்குது. இப்போ மற்ற மாதிரி டிவி மாதிரியெல்லாம் ஆகலை, ரேடியோ ரேடியோவாக தான் இருக்குது. அன்றைக்கு எப்படி ஆகாஷ்வாணியின் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி இங்கே குரலை கேட்கறதா நானும் எங்கேயோ திருச்சி உடையாந்துருக்கேன் சார். அதே மாதிரி இன்னைக்கு நானும் அந்த ரேடியோ மேலே அன்பு செலுத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரேடியோவில் கொடுக்குற நிகழ்ச்சிகள் அது வந்து எந்த ரூபத்திலும் தரம் குன்னதில்லை, சரியான தகவல்களை சரியான நேரத்தில் மக்கள் குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஆகாஷ்வாணி தான். அந்த வகையில் ஆகாஷ்வாணி நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் சார்.
0: இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக விவசாய பெருமக்களுக்கு, வேளாண் பெருங்குடியினருக்கு இந்த வானொலி ஒலிபரப்பு எப்படியெல்லாம் சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக உற்சாகத்தோடு எடுத்து சொன்னீங்க. ஆகாஷ்வாணியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90. உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்க எல்லாமே சமதூல.
1: நேரம் 2:30 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். நம்ம என்ன பாடல் ஃபர்ஸ்டா கேட்க போறோம் அப்படின்னா, ஆசை திரைப்படத்திலிருந்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அப்படின்ற சூப்பரான பாடலை தான் கேட்டு இணைந்திருங்கள்.

ரெயின்போ மெலடிஸில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோன்னா, பாட்டு படவாத்திரி படத்துல இருந்தால் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே புதுமை செம தூளுங்க.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 2:41 ஆயிட்டு நாம் இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையா இல்லை. அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, முத்து திரைப்படத்திலிருந்து நம்ம எல்லோருக்குமே பிடித்த ஒரு சூப்பரான பாடல், குழுவாலிலே மொட்டு மலர்ந்தொள்ளோ அப்படின்ற பாடல் தான். கேட்டு நேந்திரங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம தூளுங்க.

நேர்களே, நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடி, சிதமாய் இசையாய். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம், எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே திரைப்படத்திலேருந்து கண்ணாளனி என்று தொடங்கக்கூடிய பாடல் தான். ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே போதுமே செம்மந்து விழுங்க.

ஒரு அற்புதமான அட்டகாசமான பாடலை தாங்க கேட்டிருச்சோம். எல்லா வரிகளுமே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வரிகள், ஒரு ஆற்றாமையை, ஒரு இயலாமையை அப்படின்ற வருத்தக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளையும் கொட்டி கொட்டி அந்த பாடலாசிரியர் எழுதியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட ரெயின்போ மெலடிஸில் அடுத்ததாக நம்ம என்ன பாடல், அதே நேரத்தில் நிறைவான பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவா திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலோட இசையமைப்பாளரும் தேவான்றது இன்னொரு நுணுக்கமான விஷயம். ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம். சித்ராவோட குரலில், வாலியோட வரிகளில் தான் இந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டிணைந்திருங்கள். இந்த எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கு எல்லாமே எப்போதுமே செம தூளுங்க.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில்

எழுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11 நூற்றாண்டைச் சேர்ந்த 20 மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு

செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றன. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:30 இருக்கும். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைகானம். இந்த அற்புதமான இனிய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் நம்ம மனதுக்கும் இதயத்திற்கும் நம்மளோட உடலுக்கும் ஒரு ஆரோக்கியமாகத்தையும் ஒரே நேரத்தில் வந்து நம்மளுக்கு எனர்ஜியும் கொடுக்கணும் இல்லையா? அதனால் பல பாடல்களை உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பல கமர்ஷியலாகவும் இருக்கும், அதாவது மெலடியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டாப்பான ஒரு மாசான சாங்காகவும் இருக்கும். ஸோ கேட்டு இணைந்திருக்கு, காத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்காக ஃபஸ்ட்டு நம்ம எந்த படத்துலேருந்து பாடல் போட போகிறோம் அப்படின்னா, 1001 திரைப்படத்துலேருந்து உண்மையில ஆசை தான் அப்படின்ற பாடல் தான். தனுஷ் ஆண்ட்ரியா ஐஸ்வர்யா இணைந்து பாடியது. செல்வராகவனோட வரிகளை ஜி வி பிரகாஷோட இசையில் தான் அந்த பாடலை கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைகானம். அடுத்ததாக என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பானா காதலி திரைப்படத்துலேருந்து தாக்குதை கண் தாக்குதை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். வாலியோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசை மற்றும் குரலில் தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 90.4 எல்லாமே போதுமே செம தூளுங்க.

நேர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைக்கானம். அடுத்த என்ன பாடல் எந்த படத்திலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னா, ஈசன் திரைப்படத்திலேருந்து கண்ணில் அன்பை சொன்னாலே அப்படின்ற ஒரு அற்புதமான பாடல் தான். ஒரு அக்கா தம்பிக்குரிய பாடல், ஒரு இனிமையான பாடல்னு அப்படின்னே சொல்லலாம். நாமுத்துக்குமாரோட வரிகளில், ஜேம்ஸ் வசந்தனோட இசையில், பத்மநாபனோட குரலில் தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4, இங்கே எல்லாமே போதுமே சமதூலுங்க.

நம்ம திரைக்கானத்தில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பீமா திரைப்படத்திலிருந்து ரகசிய கனவுகள் அப்படின்ற ஒரு மெல்லிசை பாடல் தான். ஹரிகரன் மற்றும் மதுஸ்ரீ இணைந்து பாடியது. யுகபாரதியோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் தான் அந்த பாடலாம் கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம்மதுவுலுங்க.

தெரியுமா, உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் வரும், தலைவலி, உடம்பு வலி, தசை பிடிப்பு போன்ற பல பிரச்சனைகள் வரக்கூடும். கண்ணும் கருத்துமா வேலை பாக்குறதோட கண்களையும் கருத்துல வச்சு வேலை பாருங்கன்னு

நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை கானம். நேரம் 3:26. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, எந்திரன் திரைப்படத்திலிருந்து இரும்பிலே ஒரு இதயம் உழைத்தது அப்படின்ற பாடல் தான். ஒரு சூப்பரான பாடல் கேட்டு நீந்திருங்கள். இது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே போதுமே செம்மதுளுங்க.

எந்திரன் திரைப்படத்துலேருந்து சூப்பரான பாடலை தாங்க கேட்டு ரசித்தோம். அதிலும் எனக்கு பிடித்த வரிகளாக அதில் நிறையாவே இருக்குங்க. வளச்சு வளச்சு எழுதியிருக்காரு பாடலாசிரியர் கார்கி. மெமரியில் குமரியை தனிச்சிறை பிடித்தேன், அதாவது மெமரி குமரி என்ற வார்த்தை விளையாட்டாக இருக்கட்டும். எச்சில் இல்லா எந்தன் முத்தம் சர்ச்சையின்றி கொள்வாயா, அதாவது ஒரு இயந்திரத்தோட எச்சில் வந்து, அதாவது முத்தத்தில் எச்சில் இருக்க போவதில்லைன்ற விஷயமாக இருக்கட்டும். அதுக்கடுத்து உயிரியல் மொழிகளில் எந்திரன், அதாவது உயிரியலாக நான் இந்திரனாக இருந்தால் கூட உளவியல் மொழிகளில் இந்திரன் தான் இந்திரன் நானடி அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். ஸோ ரொம்பவே சூப்பராகவே இந்த பாடலை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மதராச பெண்ணத்திலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்ற பாடலை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4 எல்லாமே போதுமே செமதுலுங்க.

நேரம் 3:39 ஆயிட்டுருக்குங்க. நாம் இணைந்திடக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைக்கானம். சூப்பரான ஒரு பாடலை தானே கேட்டுருச்சோம். அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம், எந்த படத்துலேருந்து அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்துலேருந்து யார் தான் இந்த பெண், யார் இந்த பெண் தான் என்று அப்படின்னு வரக்கூடிய ஒரு மென்மையான சூப்பரான ஒரு பாடல் தாங்க. யார் இந்த பாடலை பாடியிருக்கான் அப்படின்னா ஹரிசரன். நாம் முத்துக்குமாரோட வரிகளில் தான் அந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4. இங்கே எல்லாமே போதுமே செம்மதுவுலுங்க.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை கானம். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, 1000 இலக்க திரைப்படத்திலேருந்து தாங்க ரதிய அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஹரிஸ் ராகவேந்திரா மற்றும் சின்மையோட குரலில் தான் அந்த சூப்பரான பாடலை வைரமுத்தோட வரிகளோடு சேர்த்து ஸ்ரீகாந்த் தேவாசையில் மிக்ஸ் பண்ணி நம்ம கேட்க போகிறோம். கேட்டிணைந்திருங்கள்.

நேயர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைகானம். அடுத்ததாக என்ன பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா திரைப்படத்துலேருந்துங்க. இந்த பாட்டை எல்லோருக்குமே பிடிச்சிருக்குமே, அந்த மாதிரியான ஒரு மெலடி சாங் தான் இது. இதுவரை இல்லாத உணர்வு இது அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். அஜீஸ் மற்றும் ஆண்ட்ரியாவோட குரல்களில், கங்கை அமரனோட வரிகளில், யுவன் சங்கர்

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11 நூற்றாண்டைச் சேர்ந்த 20 மேற்பட்ட செப்பேடுகளை

நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும்.

0: 2952525554. ஓகே, நம்ம கூட இணைய போற முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மிக்க மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிற மிக நீண்ட நாட்கள் ஆச்சு ஐயா பேசி இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பாக,
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
0: சிறப்பு, சொல்லுங்க, நீங்க எந்த சீரியஸ் டயலாக் நல்லா காமெடி டோன்ல கலக்க போறீங்க?
1: என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா.
0: அடடா, இது வந்து ஏதோ ஒரு வில்லன் டோன், இந்த 1950ஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கு.
1: சீரியஸான டயலாக் தானே சார், நம்ம அஜித் சார் சொல்வார்ல.
0: இல்ல அது ஓகே தான், அந்த சிரிப்பை சொல்றேன் நானே. பழைய காலத்துல ஒரு வில்ல இருப்பான் தெரியுமா, வாழ்ந்தால் மகாதேவி. ஆமா ஆமா, அதான். ஓகே, நன்றி சந்திரசேகர். ஓகே
1: தான்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: உங்க பெயருங்க ஐயா?
2: என்னங்கய்யா
0: உங்களுக்கு தெரியாத டயலாக்கா, அத நான் தான் சொல்லணுமா? அது மாதிரி
2: ஒரு தடவை சொன்ன மாதிரி
0: நீங்க டயலாக்கே மாத்திட்டீங்களேயா, டயலாக்கே மாத்திட்டீங்களே. சரி ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், உங்க பெயர்?
3: எம் கல்பட்டி வேலியஸ் கண்ணன்.
0: சொல்லுங்க கண்ணன், எந்த டயலாக்க காமெடியா மாத்த போறீங்க? சொல்லுங்க. மறுபடியும் சிரிப்பீங்கன்னு நினைச்சேன், அப்படின்னு நினைப்பேன்னு நினைச்சேன். என்னங்கய்யா, சிறப்பு, சூப்பர்,
3: நன்றி நன்றி,
0: நன்றிங்கய்யா. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கலா, எந்த டயலாக் எங்களுக்காக பேசி அசத்த போறீங்க? திருப்பி சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க செல்வராஜ், எங்களுக்காக எந்த காமெடி டயலாக்கா மாத்த போறீங்க?
4: ஒரு தடவை
0: சொன்ன பாஷா டயலாக், இதை எப்படி மாத்த போறீங்க? இதுவே நெக்ஸ்ட் டைம் வந்து காமெடின்னு ஒரு போடு போட்டு சொல்லிருங்க. இல்ல இல்ல, அப்படி சொல்றீங்க, நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரிங்க, அப்படி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பாத்தீங்க. அப்படி சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, இது நம்ம பாடல் கேட்க வேண்டிய நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். கூலி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடலுங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க, வந்துக்கிட்டே இருப்போம், அடுத்து காலேஜ் கூட பேசிக்கிட்டே இருப்போம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே.

0: நேர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான். இன்னைக்கு எந்த டாபிக்ல பேசிட்டு இருக்குன்னா, சும்மா மாசான ஒரு டைலாக் எடுத்துக்கங்க, அப்படியே காமெடியா அதை உங்களால எவ்வளவு தூரம் டெலிவரி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டெலிவரி பண்ணிருங்க, அவ்வளவுதான் நம்ம ஷோ. ஓகே, நேர்களே நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-249-8603-8 மற்றும் 044-249-5205-5 ஓகே. நம்ம கூட இணைய போராடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம், உங்க பெயர்? வணக்கம் சார். கேக்குது சார், உங்க பெயர் என்ன சார்?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்புத்தெரு கே சிவசுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேங்க. ஏன் நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் ஐயா.
0: சிறப்புங்கய்யா. எந்த மாசான டைலக்கியா காமெடி பண்ண போறீங்க?
1: அந்த அஜித் ஒரு இதுல சொல்லுவாருயா, என் கதை நீ ஹீரோ, ஆனால் என் கதையில் நான் வில்லன், வில்லன் தான் பாரு.
0: ஆமா,
1: சூப்பருங்க.
0: எனக்கு அந்த 7 நாட்கள் பாக்கியராஜ் தான் ஞாபகம் வராரு. ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கங்கய்யா. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம். வேர் சாருங்களா?
0: விவேகில சார், பார்த்திபன்.
2: பார்த்திபன், வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் திருச்சூர் மட்டம் கிராமம் மாஜு கந்த கந்தசாமி.
0: கந்தசாமி சொல்லுங்க, எந்த மாசான டைலாக்கை அப்படி பீஸா மாத்த போறீங்க?
2: என்ன
0: ஒரு மாசான டைலாக்கை காமெடியா மாத்த போறீங்கன்னு கேக்குறேன்.
2: எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டேன்.
0: அதுவே காமெடி டைலாக் தானுங்கய்யா.
2: அப்படி எதுவோ சீசன் டைலாக்
0: கேக்குறீங்களா? ஆமா, ரொம்ப சீரியஸா இருக்கும் படத்துல பாத்தீங்கன்னா, அந்த வெறித்தனமா இருக்கிற ஒரு டயலாக் தான் நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கோம்.
2: கோபால் கோபால் அது வரும்.
0: கோபால் கோபால் அப்படி சொல்றீங்களா? சூப்பருங்கய்யா, நன்றிங்கய்யா.
2: நன்றி.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், சென்னை பெருங்குல இருந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க வள்ளி, எந்த டயலாக் பேச போறீங்க?
3: போனா சார், இங்க

0: கலகுதுல. ஓகே நன்றி வள்ளி. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சார் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க பெயர்?
1: வணக்கம் சார், புன்னேரி ஜாங்கிட்ட இருந்து கலீல் அகமது பேசுறேன்
0: சார். சொல்லுங்க கலீல் அகமது.
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நான் மூணு ஊர் சுத்திட்டு இருக்கேன், ஏற்காடு பக்கத்துல வந்திருக்கேன் ஆக்சுவலி.
0: சரிங்க சார், ஓகே சார்.
1: நான் இங்க கேட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து எஸ்எஸ் சூர்யா ஒரு டைலாக் சொல்லுவாரு, வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட், அது டைலாக் ஆக்டர்ஸ் பேசுனா எப்படி இருக்கும் சரிங்களா சார்?
0: ஓகே சார், பேசுங்க சார்.
1: ஐயோ வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட், அப்பா வந்தாமா சுத்தாமா செத்தாமா ரிப்பீட்டு கடா, வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட்டு, அது எப்படின்னா அது வந்தா சுத்தா செத்தா அது ரிப்பீட்டு அட, அது எப்படின்னா வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட்டு, ஏப்பா வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட்டு, ஏப்பா வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட்டு ஐயா.
0: சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நன்றி சார்.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ சார். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்மா, உங்க பெயர்? பத்மாவதி அம்மா, எந்த மாசான டைலாக் அப்படி தூசா மாத்த போறீங்க? சொல்லுங்கம்மா. ஆமா. ஓகே நன்றிங்கம்மா.
2: நன்றி சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், மாதவத்தில் இருந்து நித்யா பேசுறேன்.
0: சொல்லுங்க நித்யா.
2: பன்னீர் கூட்டமா வரும்.
0: அவ்வளவுதான், சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்றீங்களா?
2: பன்னீர் கூட்டமா வரும்.
0: ஓகேம்மா, நன்றிங்கம்மா.
2: நன்றி.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம் பார்த்திபன் சார்.
0: சொல்லுங்க உங்க பெயர்.
3: ரதி பாலாஜி.
0: ரதி பாலாஜி, சொல்லுங்க எங்களுக்காக எந்த டைலாக மாத்தி பேச போறீங்க?
3: என் வழி தனி வழி.
0: அவ்வளவுதானா, ஒத்த வார்த்தையில முடிச்சுட்டா எப்படி? அப்படி
3: என் வழி தனி வழி.
0: அந்த மறக்க அதை சேர்த்து வச்சுக்கிறீங்க நீங்களா? ஓகே நன்றிங்கம்மா. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க பொன்ராஜ்.
4: அசோக், இந்த தேரியானி கேலண்டர்லாம் குறிச்சு வச்சுக்கோ. பதவியிலயோ பணத்திலயோ உன்னோட பெரிய ஆவினா காட்டல. என் பேரு ஜனகராஜு இல்ல.
0: சூப்பர் சார், நன்றி.
4: நன்றி.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், உங்க பேர் சார்?
5: நான் மதுரை குளத்தூர் பாலு பேசுறேன் சார்.
0: பாலு, சொல்லுங்க பாலு.
5: நலமா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன் சார்.
0: சூப்பர் சார்.
5: சார், இந்த சிங்கம் படத்துல சூர்யா சொல்லுவாரு, கோபம் வரல ஆனா வந்தா தாங்க மாட்டேன்.
0: ஆ ஓகே,
5: அந்த டைலாக் தான் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
5: அண்ணா, கோபம் வரல
6: நீங்களும்
0: கலக்குவீங்க. அதுவே காமெடி தானே, காமெடியே எடுத்து நீங்க விளாசிட்டு இருக்கீங்களே. அப்படி
6: என்ன பண்ணு, அங்க ஒரு பாயத்தை சாப்பிட்டு ஒரே ஒரு பாயத்தை எடுத்துன்னு வருவாரு. கவுண்டு மணி வேலை கொடுப்பாரு
0: ஐயா.

0: அதுவே காமெடி டயலாக் தாங்கயா. சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பெயர்?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வேமுக்கலம் சிவகுமார் சார்.
0: சிவகுமார் சார், சொல்லுங்க.
1: ஓகே சார், என்னுடைய புதிய காமெடி, நான் ஒரு தடவை சொன்னா 1.4 தடவை சொன்ன மாதிரி ஏனென்றால் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செம செம செம தூடு சார்.
0: சூப்பர் சார், நன்றிங்க சார்.
1: ஓகே சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி சார். ஓகே நேயர்களே, இது போல் நீங்களும் கலந்து கொண்டு பேசலாம். 0442986 0038 அண்ட் 2952054. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், உங்க பெயர்?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர்ல ஜெயராம் ஐயா.
0: ஜெயராம் ஐயா, சொல்லுங்க, எங்களுக்காக என்ன டைலாக மாத்தி பேச போறீங்க?
2: என்னால தெரிஞ்சே ஒரு சின்ன ஒரு டைலாக் சொல்லலாம்னு இருக்கேன் ஐயா.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: வரி எதுக்கு வரி, யாரை கேட்கிறாய் வரி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எதற்காக வரி கேட்கிறாய்? என் மஞ்சள் அரிச்ச ஐயா, களை பறித்த ஐயா, பெண்களுக்கு மஞ்சள் புரிதாயா?
0: நன்றி நன்றிங்க. ஓகே நேயர்களே, அடுத்ததான் நம்ம குட் பேட் அகிலி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு வந்துடலாமா? கேட்டு இணைந்திருங்கள்.
3: Maraca!

0: நேரம் 4:24 ஆகிட்டு இருக்கு. நேர்களே நம்ம நினைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஓகே, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான டாப்பிக்குங்க. அதாவது மாசான டைலாக்லாம் எடுத்து ரொம்ப காமெடி பண்ணிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நேர்களே நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0444289868 மற்றும் 0444259825545. நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கன்னு பேசுகிறீங்க?
1: வணக்கம், திருத்தண்டையிலிருந்து தமிழேந்தி.
0: சொல்லுங்க பிரதர், நீங்கள் என்னப்பா டயலாக மாத்தி பேச போற?
1: படையபா படத்துல ரஜினி ஒரு சொல்லுவாரு, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம படாம கிடையாது, என்னைக்கு நடிக்காது அப்படின்னு
0: சொல்லுவாரு. சரி சொல்லுவாரு, அதை எப்படி நீங்க எப்படி மாத்த போறீங்க?
1: அப்படி மாத்திர இருங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது ஏன் நடிக்காது.
0: அவ்வளவுதான் பிரதர், சூப்பர் பிரதர், நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம் சார், கோயம்புத்தூர் பார்த்துப்பேன்.
0: பார்த்திபன் சொல்லுங்க.
2: நல்லா இருக்கேன் சார்.
0: ரொம்ப நல்லமா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, உங்ககிட்ட பேசி.
0: கண்டிப்பா சார்.
2: அதாவது வடிவேல் ஒரு காமெடியில சொல்லுவான், கூட்டமா இருக்கும், அப்ப என்ன பண்ணுவான் ஒரு ஆள், என்ன பண்ண, பாம்பு எடுத்து போட்டு சீட்டை பிடிப்போம். டேய், உன்னை வச்சுட்டு ஓட்டின்னு ஜனங்களும் ஏற மாட்டாங்கடா, அப்படின்னு நீ எனக்கு 500 ரூபாய் கூட நான் இறங்கிக்கிறேன். எதுக்குன்னு அந்த பையனை ஸ்கூல்ல கான்வென்ட்ல சேர்க்கணும். அது ஒரு சீன் சார். இன்னொரு சீன் வந்து இது
0: நேயர்களே நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0444289868 மற்றும் 0442952555. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? இன்னொரு முறை உங்க பேர் சொல்லுங்க.
3: சீதாலட்சுமி, கேளம்பாக்கம்.
0: சொல்லுங்க சீதாலட்சுமி.
3: கிருபானந்த வாரியர் பேசுற மாதிரி பேசுறேன் சார்.
0: ஓகே.
3: ஏழாம் நம்பர் பஸ்ஸில் நம்ம ஏறினால் காந்திபுரத்தை அடையலாம். அதே காந்திபுரம் பஸ் நம் மீது ஏறினால் நம் பரலோகத்தை அடையலாம் அப்படின்னு கிருபானந்த வாரியர் சொல்றாரு சார்.
0: ஒரு நகைச்சுவையில இருந்து எடுத்து சொல்லிருக்கீங்க, ஓகே நன்றி. ஓகே, அடுத்த ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். புதுப்பேட்டை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். கேட்டிணைந்திருங்கள் நேயர்களே, இது FM 91.4 இங்கெல்லாம் எப்போதுமே செமதூள்.

0: அப்படியா?
1: நேயர்களின் நேரம் 4:30 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? அதுதான் சிம்பிளான டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது மாசான டைலாக் இருக்குல்லங்க, அதெல்லாம் எடுத்து காமெடி டைலாகாக மாற்றி உங்களுக்கு பிடிச்ச டோனில், உங்களுக்கு பிடிச்ச நடிகர் டோனில் கூட பேசுங்க. ஆனால் சிம்பிளாக இருக்கணும், அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கணும். அதுதான் நம்மளோட கேமு. நேயர்களும் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-6-0038 மற்றும் 0444-295-2-0554. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், ராஜலட்சுமி. மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கங்கம்மா, சொல்லுங்க.
2: ஐயோ ஐயோ, இதெல்லாம் கேட்கறப்பயா இருக்குது. வீட்டுல காட்டுல பாத்துருக்க, வீட்டுல பாத்துருக்க, நேரா பாத்துருக்கியா? இங்க
1: சூப்பருங்கம்மா, நன்றி. நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன டைலாக் இது அப்படின்னு, அப்புறம் தான் பிடிச்சிட்டேன்.
2: எனக்கு தெரிஞ்சதும் ஞாபகத்தில் இருந்துட்டு ஏதோ தப்பு தவறுமா உழறி வச்சு.
1: பரவாயில்லைங்கம்மா, அதனால ஒன்றும் இல்லை, நல்லா தான் பேசுனீங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றிப்பா, ரொம்ப சந்தோஷம்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ,
1: வணக்கம், உங்க பெயர்?
3: என் பேர் சௌமியா.
1: சிறப்பு. தேனிக்கம்பம். ஓகே, சொல்லுங்க, எந்த மாசானாக மாத்தி பேச போறீங்க? அதெல்லாம் வராதுங்களா? இப்படி சொன்னா எப்படி? சும்மா ட்ரை பண்ணுங்க, நாங்களே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நன்றி. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: தேவிகா பல்லாவத்துல இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க தேவிகா.
4: இது வீரப்பன் சொல்லிருப்பாரு பழைய படத்துல, மணந்தால் மகாதேவி இல்லனா வெறும் தேவி. நான் சொல்றேன், அவர் சொன்னது வந்து மணந்தால் மகாதேவி இல்லனா மரண தேவின்னு.
1: ஓகே, அத நீங்க மாத்தி சொல்ல போறீங்க இப்ப?
4: ஆமா,
1: மாத்தி சொல்லுங்க, கேட்க தயாரா இருக்கோம்.
4: மணந்தால் மகாதேவி, மணக்காவிட்டால் வெறும் தேவி, வாசனை இல்லா தேவி.
1: இத சிரிச்சுக்கிட்டே.
4: அதே மாதிரி ஒரு ஒரு வாட்டி சொன்னா, ஒரு தடவை சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி இல்லைங்களா? ஒரு வாட்டி ஒரு தடவை சொன்னா கோடி கோடி கோடி தெருக்கோடி அளவு சொன்ன மாதிரி.
1: பாருங்க, நான் காமெடி டைலாக மாத்தி பேசணும்னா நீங்க டைலாக்கே மாத்தி பேசிட்டீங்களே. ரொம்ப நன்றி தேவிகா, நன்றி. நல்லா,
4: நன்றி சார்,
1: நன்றி. ஓகே, எல்லா நேயர்களும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சியாக ரப் அண்ட் டப்பாக பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, லியோ திரைப்படத்துலேருந்து சூப்பரான பாடல் கேட்டு ரசித்து இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, 4:37 நாம் இணைந்திருக்கூடிய நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா தான். சிம்பிளான கான்செப்டுங்க, ஒரு மாசான டைலாக்காக இருக்கும், அதை அப்படியே காமெடி டைலாக்காக வேற ஒரு டோனில் நம்ம மாற்றி பேச போகிறோம். இவ்வளோதான், சிம்பிளானதான். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-6-00-38 மற்றும் 0444-295-2-055-4. நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர், சொல்லுங்க, என்ன டைலாக்கை மாற்றி பேச போகிறீங்க?
1: வடிவேலு ஒரு படத்துல ரெண்டு பேர் மூணு பேர் அடிச்சுட்டு இன்னொரு வண்டியில ஏற்றி அனுப்பிடுவாங்க சார். அது வந்து கொஞ்சம் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: ரொம்ப நல்லவன் படுகிறது, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறாடின்னு சொல்லிட்டு அடி அடி அடிச்சுட்டு அவனை ஒரு ஆட்டோல ஏற்றி அனுப்பிச்சிருவாங்க சார். அங்க போய் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லுவான், டேய் அவ்வளவு பேர் அடிச்சுட்டு என்ன சொல்றான்,
0: நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இந்த டைலாக் நம்ம எப்படி மாத்தி பேசலாம் அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியா இருக்குங்க. நான் 1 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற டோன்ல கூட பேசலாம். இது மாதிரி தான் நம்ம பல வித்தியாசமானதை பேசிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பெயர்?
2: திருநெல்வேலி. கணபதி சார்.
0: கணபதி சார், சொல்லுங்க, எந்த டைலாக மாத்தி பேச போறீங்க?
2: ஆரம்பத்துல வர டைலாக் கடைசியா பேசணும், கடைசியில வர டைலாக்

0: பேசணும் அப்படிதானே சார்?
1: ஆஹா, அப்படி இல்லை. அதாவது இப்போ ஒரு மாசான டைலாக் இருக்கும் இல்லைங்களா, என் வழி தனி வழி அந்த மாதிரி, அதையே நம்ம கொஞ்சம் காமெடி டோனில் மாற்றி பேசுறதுன்றேன்.
0: அது அப்படி
1: ஆமாம்,
0: காமெடி பேசுற.
1: சரி ஓகே, நீங்க ப்ரிப்பேர் பண்ணதே சொல்லுங்க பாப்போம்.
0: ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், கை விடுவான். கெட்டவங்களை கொடுப்பான், கொடுத்துக்கினே இருப்பான், ஆனா கை விட்டுடுவான். அதனால தலைகீழ சொல்லலான்னு பார்த்தேன்.
1: சூப்பர், சொல்லுங்க.
0: அதான், கெட்டவங்களுக்கு கொடுப்பான், கொடுத்துக்கினே இருப்பான், ஆனா கை விட்டுடுவான். நல்லவங்களை சோதிப்பான், சோதிக்கிட்டே இருப்பான், ஆனா கை விட மாட்டான்.
1: அப்படின்றீங்களா? சூப்பர், நன்றி.
0: நன்றி, நன்றி சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், திருமலிசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
1: விஸ்வநாதன் சொல்லுங்க.
2: சிங்கம் சிங்களா வரும், பண்ணிங்க கொம்புலா வரும்.
1: அப்படி,
2: நன்றி, வணக்கம்.
1: சூப்பர், நன்றிங்க ஐயா.
2: நன்றி, நன்றி.
1: ஓகே, நம்ம நேயர்கள்லாம் பின்னி பாடல் எடுத்துகிட்டு இருக்காங்களே, அடுத்ததான் என்ன பாடல், எந்த படத்துலேருந்து கேட்கலாம்? கோட் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஒரு மாசான டைலாக் எடுத்துக்கிட்டு அப்படி காமெடி டைலாக அதை மாற்றி பேசி கேட்டுறது தாங்க இன்றைக்கி நம்ம கேம் ஷோவோட தீமே. ஓகே, நேயர்கள் பலர் வந்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0444-298-6, 0008 மற்றும் 0444-298-5555. ஓகே, அடுத்து அண்ணாத்த திரைப்படத்தில் சூப்பரான பாடல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: நேரம் 4:50 நெருங்கிட்டு இருக்கு. நாம் இணைந்து கூட இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? சீரியஸான ஒரு டயலாக் எடுத்து காமெடியாக பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நேர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0442 8600038 மற்றும் 0442 9502 5054. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? சிறப்பு, நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க ஹேமா.
1: நான் என்ன டயலாக் இருக்குல்ல
0: நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பெச்சு நான்னு கேட்க மாட்டேன். இது சீரியஸ் டைலாக். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா நானே கேட்க மாட்டேன். இது மாதிரி பேச சொல்றவங்கள
1: நன்றி.
0: சென்னை வெயிலுடன் காத்து கொண்டு இருக்கிறது, அவ்வப்போது அணைத்து கொண்டு இருக்கிறது மலைகளால். பாப்போம்,
1: இங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கு. மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குதுன்னு அப்படி ரெடியா இருக்கு.
0: அடடா, இந்த டைம்ல வந்து கேட்டீங்களே, இல்லைன்னா பாட்டாச்சும் போட்டு விட்டுருக்கலாம். ஓகே, நன்றி மேம்.
1: தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்து.
0: நன்றி நன்றி மேம். ஓகே, நேயர்களே, அடுத்த ஒரு சூப்பரான பாடலை கேட்டு வந்துடலாமா? பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள்.

நேயர்களை நாம் இணைந்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? நேயர்கள்கிட்ட சிம்பிளாக சொல்லியிருந்தேங்க, அதாவது மாசான டைலாக்ல எடுத்து காமெடியாக பண்ணி விடுங்க அப்படின்றது. அவங்க இன்னும் பயங்கர காமெடியாக பண்ணி விட்டுருந்தாங்க, ரொம்ப சூப்பராகவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம ஏன் இந்த தீம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா ரொம்ப துயரமாக எப்போ பாட்டு எப்போ பாரு நம்ம டென்ஷனாக மண்டே பிச்சுக்காமல் ஒரு பயங்கரமான டைலாக் கூட எப்படி காமெடியாக மாத்திரமோ, அது மாதிரி மிக எப்படி சொல்கிறது, ஒரு இக்கட்டான சூழலை கூட கொஞ்சம் அப்படியே நகைச்சுவையாக நம்மளுக்குள்ளேயே அதை மாற்றிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த கருத்தூசியும் சேர்த்து போட்டுடலாம் தான் அந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, நிறைவு பாடலாக நம்ம ஃபன் பண்ணலாமல், என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, காத்துவாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்துலேருந்து டிப்பம் டப்பம் அப்படின்ற சாங் தான். ஒரு சூப்பரான பாடலுங்க, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில்துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமீர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, 5:03 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த ஒரு மணி நேரம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைஞ்சிருக்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடையில் உங்களோட இணையிறது நான் உங்கள் நவீன் பாரதி. இன்றைக்கி என்ன தலைப்பில் நாம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு சில பேரை முன் உதாரணமாக சில பேரை லட்சியவாதிகளாக நினச்சிக்கிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி லட்சியவாதிகளினுடைய சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றிய தருணங்கள் அது எப்படிப்பட்ட தருணம் அப்படின்றது தான் நேர்களாகிய நீங்கள், ரெயின்போ எஃப்எம் நேர்களாகிய நீங்கள் என்னோட பகிர்ந்துக்க போகிறீங்க. பகிர்ந்துகணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் சில பேர் சில லட்சியவாதிகளாக, சா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இப்படி ஒரு நபர் மாதிரி நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைப்போம். சில லட்சிய புருஷர்களாக நினைப்போம். அப்படிப்பட்ட நபர்களை நாம் வாழ்க்கையில் பின்பற்றுவோம். அவங்களுடைய சிந்தனை

சில கொள்கைகளை நமக்கு விட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி அந்த தருணம் எந்த தருணம் அப்படின்றது தான் நேர்களாகி நீங்கள் என்னோட பகிர்ந்துக்க போகிறீங்க. 044-298-6008 அப்படின்ற எண்ணுக்கும் 295-2-0554 இந்த ரெண்டு எண்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இதையிடையே பல அற்புதமான அதிரடியான பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரெயின்போ மேடையில் முதல் பாடலாக நாம் கேட்கக்கூடிய பாடல் பைரவா திரைப்படத்திற்காக தான் பாடலை கேட்கிருக்கோம். அருண்ராஜ், காமராஜ், ரோஷன் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலை நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்டு இணைந்திருங்கள். இது ஆல் இந்தியா ஆகாஷவாணியின் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: சந்திரசேகர் சொல்லுங்க. சந்திரசேகர், உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர், அவருடைய ஒரு சிந்தனையை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திய அந்த தருணம்.
1: ஐயா, என்ன கேள்வி சொன்னீங்க? என்னுடைய வாழ்க்கையில
0: உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர்.
1: என்னை கவர்ந்த சிந்தனையாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா
0: பாரதியார். அவருடைய எந்த சிந்தனையை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்ற அந்த தருணத்தை சொல்லுங்க.
1: அதாவது அவர் வந்து அந்த மாடர்ன் பெண்ணியம் தொடர்பான விடயங்கள் எல்லாம் எடுத்து பேசிருக்காங்க. பெண் சுதந்திரம்.
0: நல்லது நல்லது நல்லதுங்க. என்ன அந்த வரிகளை சொல்ல முடியுமா? நிறைய வரிகள் கொடுத்திருக்காரு.
1: எனக்கு வந்து அவர் எழுதிய கவி வரிகள்ல ஓடி விளையாடு பாப்பா, இருக்கலாகாது பாப்பா, அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: இந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: பொறுக்குதில்லையே, அந்த ஒரு
0: வரி. நெஞ்சு பொறுக்குதில்லையே,
1: கடினமான ஒரு சிச்சுவேஷன்ஸ் பார்க்கும்பொழுது நெஞ்சம் பொறுக்குதில்லையே அப்படின்னு சொல்லுங்க.
0: நல்லது நல்லது, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? வணக்கம் கலா, எங்கிருந்து பேசுறீங்க? அரக்கோணம். கலா, சூப்பருங்க சூப்பருங்க. நேம் தெரியல உங்களுக்கு? சரி கலா சொல்லுங்க, உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர் யார், அவருடைய அந்த சிந்தனைக்கு தத்துவத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திய அந்த நிமிடம் அது எப்படிப்பட்டது? அது அப்படிதான் அந்த விஷயத்தை தான் இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில தலைப்பா வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாரதியார் தான் உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர்னா, கவிதை புது கவிதை எழுதுறதுல மன்னனா இருந்த பாரதியார்
1: தான்.
0: சொல்லுங்க. சூப்பருங்க சூப்பருங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி நன்றி. ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? ராஜலட்சுமி சொல்லுங்க, உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர், அவருடைய தத்துவத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தி அந்த தருணம்.
2: அது வந்து ஒண்ணு வந்து இந்த இறந்து போன இந்த கென்னடி, நாடு என்ன செய்தது என்று கேட்காது, நீ நாட்டுக்காக செய்ய.
0: சூப்பருங்க, இதுதான் இப்படிதான். நீங்க என்ன செஞ்சீங்க அந்த தருணத்தை சொல்லுங்க பாக்கலாம்.
2: அது அத மாதிரி குடும்பத்துக்காக யாரு என்ன சொன்னாலும், யாரு என்ன பேசினாலும் அதை எதிங்க நம்ம பொருட்படுத்தாம
0: நாம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்றீங்க.
2: அது ஒண்ணு. இன்னும் ஒரே ஒண்ணு வந்து இந்த பாரதியார் வந்து இந்த சாதிகள் இல்லையடி பாப்பா.
0: சூப்பருங்க சூப்பருங்க, அதை அப்படியே பயன்படுத்துறீங்க.
2: நிறத்து ஒரு பூனைக்குட்டி, வெள்ளை பாலி நிறத்தில் ஒரு பூனைக்குட்டி, எல்லாமே ஒரே
0: எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் அப்படின்னு அந்த சூப்பர் பாட்டுங்க, அதெல்லாம் அற்புதமா நீங்க அப்படியே மனப்படமா வச்சிருக்கீங்க.
2: இல்ல இல்ல, அது அந்த மாதிரி எனக்கு வந்து எந்த இடத்துலயுமே
0: எந்த பாகுபாடும் இல்லாம ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயமா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் நீங்க. நன்றி நன்றிங்க, நல்ல சிந்தனை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். நேர்கள் தொலைபேசி வாயிலா தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 2980638 2895205554. இந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து? கண்டுபிடி பாக்கலாம். கந்தசாமியா? மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம். கந்தசாமி சொல்லுங்க, உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர், அவருடைய சிந்தனை இப்ப சொன்னாங்க ராஜலட்சுமி, அந்த மாதிரி உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர், அவருடைய தத்துவத்தை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி அந்த தருணம்.
3: விவேகானந்தர்.
0: சூப்பருங்க, டாப். அற்புதம் அற்புதம், நிறைய இடத்துல உங்க வாழ்க்கையில அப்ப அதை பயன்படுத்திருப்பீங்க அந்த
3: தத்துவத்தை.
0: சூப்பர் சூப்பருங்க, நன்றி நன்றி கந்தசாமி. நிச்சயமா காப்பாத்தோம், எல்லாரையுமே காப்பாத்தோம். நன்றி நன்றி வணக்கம். ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம்
0: வணக்கம். வணக்கம் நவீன் சார் தான் பேசுறேன், சொல்லுங்க விஸ்வநாதன், உங்களை கவர்ந்த அந்த தத்துவ அகத்தியர். சூப்பருங்க.
4: காணாம்.
0: சூப்பர், அது வந்து பட்டினத்தாருன்னு
4: நினைக்கிறேன்.
0: ஆமா, சித்தர்கள்னு உடனே உங்களுக்கு முதன்மையான சித்தரா அகத்தியர் வந்துருவாரு. ஆமா, பட்டினத்தாருடைய கோட் அது, சரிங்களா? ஆமா சூப்பர் சூப்பர். ஆமா, நிலையாமையை உணர்த்தக்கூடிய வரி அது. நல்லது நல்லது நல்லது, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
5: வணக்கம் சார், கேட்டு தாமர் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சொல்லுங்க. ராஜசேகர், உங்களுடைய தவறு

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கிறீங்க. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட நான் உங்க நவீன் பாரதி. நிகழ்ச்சியில உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர் அவருடைய சிந்தனை தத்துவங்களை உங்க வாழ்க்கையில பயன்படுத்திய அந்த தருணம் எந்த தருணம் அப்படின்றது நான் கேட்டிருந்தேன். நீங்க இன தொலைபேசி வாயிலாக இணையம் நினைக்கக்கூடிய நம்ம ரெயின்போ நேயர்கள் 0449268603 0239552554 இந்த இரண்டு எண்களில் தொடர்பு கொண்டு இணையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் அந்த வகையில் முதலாக இணையக்கூடிய நேயர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம். ஆஹா, வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.

0: ஒரு சிந்தனையாளர், அவருடைய சிந்தனையை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி அந்த தருணம்.
1: கண்ணதாசன் சார்,
0: சூப்பருங்க. அவருடைய என்ன தத்துவத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திருக்கீங்க?
1: அதாவது உலகம் உன்னை பணக்காரனா இருக்கும்போது உன்னை மதிக்கும்,
0: மதிக்கும்
1: சார்ந்த போது உன்னை மதிக்காது.
0: மதிக்கும்
1: ஒரு இருக்குது சார்.
0: சூப்பருங்க.
1: அது சூரியகாந்தி பாட்டாவே வருது சார், அவரே பாடுவாரு.
0: சூப்பருங்க.
1: உயர்ந்த
0: இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை வணங்கும், உன் நிலையும் கொஞ்சம் இறங்கி வந்தால் அப்படி வரும். சூப்பரான வரிகள் அது. சூப்பருங்க. நன்றி நன்றி நன்றி. நேர்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. இடையிடையே பல பாடல்களும் கேட்கணும் அப்படின்னு நேர்களாகி நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததா விவேகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: சைபோவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெய்போ.

0: இல்லை 5 மணி 20 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் பலரும் அவங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை நேயர்கள் நம்மளோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
1: இனிய மாலை வணக்கம் நவீன் பாலி சார்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: நான் சிங்கர் சோழன், சென்னை ஆர்கே நகர் சார்.
0: சிங்கர் சோழன், சொல்லுங்க சோழன், இன்னைக்கு நிகழ்ச்சியில் தலைப்பு என்னன்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை சிந்தனையாளரா நீங்க ஏற்பட உங்களுடைய பின்பற்றக்கூடிய ஒரு நபரா வச்சிருக்கீங்க அப்படின்றதோட நிகழ்ச்சியை அடுத்த நேரில் இப்போ கேட்டது. நன்றி நன்றி, வணக்கம். இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க, யார் இங்கிருந்து? ரெயின்போ எஃப்எம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
2: பத்மாவதி
0: சொல்லுங்கம்மா, உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர் அவருடைய கருத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி அந்த நிமிடம்
2: 7 நிமிடம்
0: 7 நிமிடம்
2: 7 நிமிடம் வந்து
0: தொலைபேசி எண்களை மறுபடியும் சொல்லியிருந்தேன். 2980-83-8-2952-0554 இந்த 2 எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேயர் யார் அப்படின்றத பார்த்துக்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
3: அன்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் இங்கிருந்து?
3: அடையாளம் மட்டும்தான். ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார். சார்
0: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
3: ராஜேஸ்வரி சார்,
0: மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களை கவர்ந்த சிந்தனையாளர்
3: நிறைய பிடிக்கும் சார். அவர் படம் எல்லாம் நிறைய படம் இயக்கி இருந்தாரு, நல்லா இருக்கும்.
0: யாரு முதல்ல சொல்லிடுங்க?
3: என்ன சார்,
0: யாரு?
3: அறிஞர் அண்ணா.
0: அறிஞர் அண்ணா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
3: நல்லா இருக்கும் சார். அது புக்கை வாங்கி வச்சிருந்தோம், தொலைஞ்சு போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: எதனா ஒரு புக்கு டைட்டில் சொல்லுங்க பாக்கலாம். நேர்கள் கேட்டு அவங்க அந்த புக்கு புத்தகத்தை வாங்கி படிக்கட்டும்.
3: கண்டிப்பா படிக்கிறேன் சார், வாய்ப்பு. நன்றி சார்,
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? ஆமா ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்திபன். சொல்லுங்க பார்த்திபன், உங்களை கவர்ந்த சிந்தனையாளர்.
4: என்னோட கவர்ந்த சிந்தனையாளர்னா
0: வழி நடத்தி இருக்காங்க. அவங்களுடைய சிந்தனைகள் அவ்வளவும் உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு சாதனங்களா இருந்திருக்கு.
4: ஆமா, சொல்றதெல்லாம் அவங்க உதவி செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க.
0: சூப்பருங்க,
4: நல்லது செய்வாங்க. சந்தோஷமான விஷயம் இல்ல சார்.
0: நிச்சயமா நிச்சயமா. அதான் எப்படி உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி இருப்பீங்களா அவங்க சொன்ன சில கருத்துக்களை?
4: அதாவது கோவிலுக்குலாம் போவேன், அவங்கள கூட்டிட்டு போவாங்க. சில விஷயங்கள்லாம், அதாவது வெளியில போறது, ஃபங்க்ஷன் போறது, ஊருக்கெல்லாம் போறது, ட்ரெயின் புக் பண்றது, அதெல்லாம் கூட நம்ம ஆசை எல்லாம் நிறைவேற்றுவாங்க.
0: சூப்பருங்க, நன்றி நன்றி பாத்திமன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
5: திருநண்டியூர் கணபதி சார்.
0: கணபதி, சொல்லுங்க கணபதி.
5: சார் நீங்க எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு.
0: நான் நலம் கணபதி, நீங்க நலமா?
5: நல்லா,
0: மகிழ்ச்சி. ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அத்தனை நேரங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்லுங்க கணபதி, உங்களை கவர்ந்த சிந்தனையாளர் அவர் ஏற்படுத்திய ஒரு சிந்தனையை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி அந்த தருணம். சிறப்புங்க, என்ன தத்துவத்தை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தினீங்க அந்த தருணத்தை சொல்லுங்க. கணபதி, நீங்க அநேகமா இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரொம்ப சோகமா போயிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு சோகமான ஒரு பாட்டை பாடி நிகழ்ச்சி அப்படியே கலைப்படை வச்சிட்டீங்க. ஓகே, உங்களை குதூகலப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். நேர்களை, நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல் போகன் திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததான் இடம்பெறக்கூடிய பாடல் இடம்பெறுது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: This song is a tribute to all the heroes and villains.
7: மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா?

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

0: நிகழ்ச்சி 5:30 நிமிடமாயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயம் தலைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர் அவருடைய அந்த சிந்தனையை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திய அந்த ஒரு தருணம் அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியுடைய தலைப்பு. நேயர்கள் பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து? ஆஹா, இணைஞ்சிருக்கீங்களா? மகிழ்ச்சி. யார் எங்கிருந்து? போரூர் பொன்ராஜ். சொல்லுங்க பொன்ராஜ்.
1: அதாவது நான் எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப போராட்டத்தை நான் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். வல்வா சாவான்லாம் போயிருக்கேன்.
0: சரி, ஓகே. உங்களை கவர்ந்த அந்த சிந்தனையாளர் யாரு? அந்த போராட்டத்துல உங்களை கவர்ந்த அந்த சிந்தனையாளர் வந்து இருப்பாருல்ல?
1: அத வந்து பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
0: சூப்பருங்க, அற்புதங்க, அற்புதங்க. என்ன வரிகள்?
1: உறுப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், செருப்பருந்து போனதுக்கோ சிந்தை
0: கலங்குவேன்.
1: எனக்கு கொதிக்கும் காரும் குளிர் நீர். நான் அடிக்கடி சொல்லி பார்த்துதான் என் மனசை தேடி.
0: உங்களுக்கு போராட்ட குணம் வரும்பொழுதெல்லாம் இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து பயன்படுத்திக்கிறீங்க. தத்துவத்தை, அவருடைய தத்துவத்தை பயன்படுத்திக்கிற மூலமா உங்க எண்ணங்களை ஆற்றுப்படுத்திக்கிறீங்க. நல்லது, நல்லது பொன்ராஜ். நன்றி, நன்றி. வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? ஜவ்வாது மலையா? என்ன, கல்வராயன் மலை இருக்கா உங்களுக்கு? ஆமா, கொஞ்சம் குளிமையா இருக்கும்ல நீங்க அங்க போனா?
2: காத்து வரும், மழை வரும், எல்லாமே
0: சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர். உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளரா சங்க காலத்துல வாழ்ந்த கணியன் பூங்குன்றனார் அப்படின்றீங்க.
2: நிறைய பேர் இருக்காங்க,
0: ஆனா இந்த ரெண்டு வரிகள் வந்து உலகளாவிய அளவுல போற்றக்கூடிய வரிகள். சூப்பர் சூப்பர் ஏமலத்தா, உங்களுடைய கருத்துக்கள் நன்றி, நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து? இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க.
3: வணக்கம், வணக்கம். நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: ரதி பாலாஜி, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: மர்மா நகர்ல. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க
3: வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது.
0: ஆமா ஆமா, சொல்லுங்க ரதி பாலாஜி, உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர் அந்த சிந்தனையை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி அந்த தருணம்.
3: அதான் சார், முன்னேற்றம் பாதையிலே மனசை வைத்து முழுமூச்சு அதற்காக தினம் உழைத்து
0: மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழு உழைக்கும் பாடுபடும் விவசாயி அப்படின்றீங்க நீங்க. ஒவ்வொரு நாளுமே உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அந்த கருத்துக்களை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தருணத்திலயும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்றீங்க. சூப்பருங்க ரதி பாலாஜி, அற்புதமா விடிச்சிட்டாங்க, அற்புதமான கருத்து. நன்றி, நன்றி. நேர்களை, நீங்களும் உங்களுடைய சிந்தனையாளர்கள், இந்த சிந்தனையால் நான் கவரப்பட்டேன், அந்த சிந்தனையை ஒவ்வொரு தருணத்திலையும் நான் வாழ்க்கையில் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடிய நேர்கள், 298-6-00-38, 298-5-02-554 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து? அம்மா நித்யாம்மா, சொல்லுங்கம்மா. உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. அந்த வடு அப்படின்றது யாரு ஒருவரையும் நீங்க வந்து நாவால சுடாம இருக்கிறீங்க. அப்ப அந்த அந்த தத்துவத்தை உங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நன்றி, நன்றிமா, நன்றிமா. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையில இருந்து உங்களுக்கு சொன்ன ஆண்டனி.
0: ஆண்டனி, சொல்லுங்க ஆண்டனி, உங்களை கவர்ந்த சிந்தனையாளர்.
4: பெருவேரிலே போச்சுப்பாங்க சார், அவங்க காயின் பண்ணி தான் கொடுக்கணும் போல. நீங்க
0: சொல்லுங்க.
4: 5:00 இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இப்ப கிடைச்சிச்சு. ரொம்ப
0: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இணைப்பு கிடைச்சதுல.
4: ஆமா, ஒரு பாடல் உண்டு சார். 16 வயதினில் 17 பிள்ளையம்மா, 5 வயதில் வளைந்தால் அறிவு உயரும், அன்பு மழை.

0: வாழ்வு மலரும்.
1: சூப்பருங்க.
0: அண்ணமிட்ட கையில ஜெயலலிதாக்கு குரல் கொடுத்திருப்பாங்க சுசிலாமா கண்ணம்மா வரிகளுக்கு.
1: சூப்பருங்க.
0: அது மாதிரி சின்ன வயசுல அஸ்திவாரம் கரெக்டா இருக்கணும்.
1: ஆமா, அஞ்சுல விளையாது ஐம்பதுல விளையாதுன்னு பழமொழி.
0: பேரண்ட்ஸ் நன்கு கவனிக்கப்படுறாங்க அவங்க பிள்ளைங்கள குழந்தைகள சிறு வயதுல இருந்து தட்டி ஒரு கொண்டுட்டு வந்தா தான் அவங்க ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ்ல வந்து அதே பழக்கத்துக்கு கொண்டு வருவாங்க.
1: சூப்பர் சூப்பர்.
0: ஐந்து வயதுல வளைஞ்சு கொடுக்கணும் சார்.
1: நல்ல ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க ஆண்டனி. நன்றி நன்றி நன்றி ஆண்டனி. வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிறது? இணைப்புல இணையனும் நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 0449 2986 0038 2952 0952 5254 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைக்கக்கூடிய நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிறது? ஹலோ. அல்லோ வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிறது? நல்லா இருக்கேன். யார்? திருநீர்மலையில இருந்து யாரு? மோகன். சொல்லுங்க மோகன், உங்களை கவர்ந்த ஒரு சிந்தனையாளர், அவருடைய சிந்தனையை உங்க வாழ்க்கையில பயன்படுத்திய தருணங்கள். சூப்பருங்க. பாடல் வாயிலா கண்ணதாசன் அவர்கள் எல்லோ தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள்ல நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு தெரியுது. சொல்லுங்க.
2: பாடல் வந்து கண்கள் இரண்டும் உங்கு உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு பேசுமோ.
1: சேர்த்துருக்கா உங்களா?
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
3: தேவிகா பல்லாவரத்திலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க தேவிகா, உங்களை கவர்ந்த சிந்தனையில யார், சிந்தனையாளர் யாரு, அந்த அவருடைய சிந்தனையை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி அந்த தருணம்.
3: அதாவது பாட்டு தான் சார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்போ பாடிட்டு
1: பாருங்க. பாடுங்க, பாடு, பாடிடுங்க, அந்த பாட்டை பாடிடுங்க.
3: ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்
1: அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவருக்கு அதுவே நீ தரும்
3: மகிழ்ச்சி.
1: சூப்பருங்க.
3: அந்த மாதிரி அதே மாதிரி கண்ணதாசன்
1: அப்ப
3: கஷ்டமா
1: இருக்கு.
3: உனக்கும் அதாவது பஸ்ல இருந்தே வந்துடுறேன்.
1: ஆ சரி, பஸ்ல இருந்தே வந்துருங்க.
3: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா.
1: ஆமா. பாடலாசிரியர் வாலி வாலி அவர்கள் வந்து இந்த பாடலை கேட்டு தன்னுடைய நம்பிக்கை இழந்துடாம மறுபடியும் முயற்சி பண்ணி திரைப்பட பாடலாசிரியரா மிகப்பெரிய அளவுல உயர்ந்தாரு அப்படின்னு
3: சொல்லுவாங்க.
1: சூப்பருங்க. நல்ல அற்புதமான வரிகள். ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுல ஏதோ ஒரு வரி வரும், உனக்கும் கீழே வாழ்வர் கூடி அவர் அவங்கள நினைச்சு நீ துன்பப்படாம இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நினைச்சு நீ உன்னைய தேத்திக்க அப்படின்ற மாதிரியான ஒரு வரி அது. சிந்தனையாளர் அவருடைய சிந்தனையை உங்க வாழ்க்கையில பயன்படுத்திய தருணம்.
3: பாம்பு
1: கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்றீங்களா?
3: அது பிடிக்கும்.
1: நல்லது நல்லது ராணி. அப்ப அந்த வயசுலயே உங்களுக்கு ஒரு அனுபவம், நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கீங்க. 4 வயசுல அம்மா செய்யறத பார்த்து உங்களுக்குள்ள ஒரு அனுபவசாலி வந்துட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலயே ஒரு அற்புதமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நன்றி நன்றி ராணி அவர்களே. வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
4: சார் இனிய மாலை வணக்கம். சார்
1: இனிய மாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
4: மதுரா குளத்தூர் பாலு பேசுறேன் சார்.
1: பாலு சொல்லுங்க. பாலு
4: ரொம்ப நாளாச்சு சார் உங்ககிட்ட பேசி.
1: ஆமா ஆமா பாலு, உங்ககிட்டயும் பேசி ரொம்ப நாளாச்சு. மகிழ்ச்சி இந்த தருணத்துல நீங்க இணைஞ்சது.
4: நன்றி சார். நன்றி சார்.
1: சொல்லுங்க பாலு.
4: எனக்கு பாத்தீங்கன்னா விவேகானந்தரின் பொன்மொழிகள்ல அவரு சொன்ன வரிகளை நிறைய சொல்லிருக்கு.

0: நிறைய சொல்லிருக்காரு. ஒண்ணு உங்களை கவர்ந்த ஒரு வரி சூப்பருங்க. ஆல்ரெடி ஒரு நேர் சொல்லி இருந்தாரு, இப்ப நீங்களும் சொல்லி இருக்கீங்க. விவேகானந்தருடைய கொள்கைகளை பின்பற்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்க இருந்து? வணக்கம். வடிவேல் அவர்களே சொல்லுங்க. வடிவேல் அவர்களே, உங்களை கவர்ந்த சிந்தனையாளர். என்ன வரிகளை உங்களுக்காக எழுதுனாங்க? அம்மா அம்மா வள்ளுவருடைய வரிகளை கடன் வாங்கி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நல்ல தாயார் உங்களை தமிழ் படுத்தி வளர்த்திருக்காங்க. நன்றி நன்றி நன்றி வடிவேல் அவர்களே. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்கிருந்து பேசுறீங்க அதை சொல்லிடுங்க முதல்ல.
1: ரங்கராஜன்.
0: ரங்கராஜன் அவர்களே சொல்லுங்க, உங்களை கவர்ந்த சிந்தனையாளர்.
1: அதாவது அந்த வாலி எழுதின பாட்டு தான் சார் திரைப்படத்துல. கண் போன போக்கிலே
0: கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. இடையிடையே சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாமே நவீன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது அந்த வகையில நிகழ்ச்சியில. நாம அடுத்ததா மெர்சல் திரைப்படத்திற்காக பாடல கேட்டு இணைஞ்சிருக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆளின் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

0: இல்லை 5:46 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட உங்களை கவர்ந்த சிந்தனையாளர் அவருடைய சிந்தனையை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திய அந்த தருணத்தை பற்றி கேட்டுகிட்டு இருந்தேன். அந்த வகையில் நேர்கள் இணையணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேர்கள் 044 அப்படின்ற எஸ்டிடி கூட போட மறந்துடாதீங்க. 2986003828 2952 8054 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் இடம்பெறக்கூடிய நேர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து? வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து
0: பேசுகிறேன். யாரு?
1: சே ரங்கசாமி. ஐயா
0: மகிழ்ச்சி. சே ரங்கசாமி
1: அப்படிதான் கூறுங்க ஐயா.
0: மகிழ்ச்சி ரங்கசாமி ஐயா சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு பிடித்த வந்து ரஷ்ய புரட்சியாளரும் அதிபரமான லெனின்.
0: லெனின் சூப்பருங்க.
1: அவர் வந்து சொல்ல கருத்துக்கள்.
0: என்ன கருத்து?
1: தோல்வி ஒத்துக்கொள்ளு, உங்க வலிமையை சேர்க்கிறாரு.
0: தோல்வியை ஒத்துக்கொள்ளு, உனக்கு அது வலிமையை சேர்த்து விடுமே தவிர உன்னை தாழ்த்தி விட்டுறாது அப்படின்றது. அது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலையும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க.
1: ஆமா, ஒரு நூற்றாண்டு வந்து ஒரு வரலாறு நூற்றாண்டு சந்திக்காது
0: என்னன்னா,
1: ஒரு வரலாறு ஒரு வார்த்தையை மாத்திருந்தேன், ஒரு நூற்றாண்டு ஒரு வரலாறையே மாத்திருந்தேன்.
0: ஓகே, லெலினுடைய என்ன புத்தகத்தை நீங்க தமிழ்ல மொழிபெயர்ப்பு வாசிச்சிருக்கீங்க? அற்புதமான கருத்துக்களை சொல்லி நம்மளை ஆழ யோசிக்க வச்சுக்கூடிய நேர்களா சில பேர் இருக்காங்க. அந்த வகையில் ரங்கசாமி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சியில் நாம அடுத்ததா ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். அந்த பாடல் விக்ரம் வேதா திரைப்படத்துக்காக உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்காரு.

0: நேயர்களே, 5:52 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த இடம்பெறக்கூடிய நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன், சொல்லுங்க, உங்களை கவர்ந்த சிந்தனையாளர் யார், அவருடைய சிந்தனையை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திய அந்த தருணம்? மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷங்க.
1: அவர் நிறைய சிந்தனைகள், நிறைய வரிகள்லாம் சொல்லியிருக்காரு சார். நம்ம வந்து நம்ம லட்சியத்தை நோக்கி வந்தோம், இந்த கனவுகள் வந்து நம்ம கண்டவன் வைக்கலாம். அதனால அது நம்ம அந்த காலம் முயற்சிகள் எடுக்கணும், அது கண்டோம்னா அந்த கனவுகள் வந்து நிச்சயம் படிச்சிடணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. கனவு காணுங்கள், அந்த கனவு ஒரு நாள் நிச்சயம் நினைவாக மாறிவிடும்.
0: ஆமா, நீங்க தூங்கும், நீங்க தூங்கும் பொழுது காணக்கூடியது கனவு இல்ல, நீங்க விழிச்சிட்டு இருக்கும்போதே காணக்கூடியதுதான் கனவு. அந்த கனவுகளை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் அமையட்டும் அப்படின்ற அந்த கோட்டை உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து? இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க. ஹலோ, நேர்களே, உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நம்ம ரெயின்போ நேயர்கள் 298-6-00-38 அப்படின்ற எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம், இணைப்பில் இணைஞ்சிட்டீங்க. பாத்திரம் சத்தம் தான் கேட்குது, நீங்கள் பேசுகிற சத்தம் கேட்கல. ஒருவேளை பாத்திரமாகவே மாறிட்டீங்களா? நன்றி நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிருந்து?
2: என்ன
0: கோட் இல்ல அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நீங்க வாழ்க்கையில பயன்படுத்தி அந்த தருணம்?
2: என்னால எந்த ஏழையும் சந்தோஷமா இருக்கணும்.
0: சரி சரி சரிங்க,
2: மகிழ்ச்சியா இருக்கணும்.
0: ஆக ஏழ்மையே இல்லாத ஒரு நிலை இந்த நிலையில, இந்த பூமியில நிலவி இருக்கணும்னு நினைக்கிறேன்.
2: ஏழ்மையே இல்லாம நல்லா சந்தோஷமா இருக்கணும்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க. அற்புதமான கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு, அதை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி.
2: ஆமா,
0: நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து? இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க. ஹலோ
3: சார்,
0: சொல்லுங்க சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: ஜாதிகள் எழுதி பாப்பா.
0: பாரதியாரோட வரிகளா?
3: ஆமாம் சார்.
0: நீங்க யார், எங்கிருந்து அதை சொல்லி

0: சொல்லிடுங்க.
1: என்ன சார்
0: நீங்க யாரு, இங்க இருந்து பேசுறீங்க, அதை சொல்லிடுங்க.
1: மாதவரம் செல்வராஜ்.
0: செல்வராஜ் சொல்லுங்க. பாரதியாருடைய கருத்துக்கள் தான் உங்களுடைய சிந்தனையாளரா பாரதியாரை கருதுறீங்க, அவருடைய அந்த கருத்துக்களை உங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கிறீங்க.
1: ஆமா சார்.
0: சாதிகள் இல்லையடி பாப்பா, சமத்துவமான ஒரு சமூகமா இந்த சமூகம் மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க. நன்றி நன்றி நன்றிங்க. வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்க இருந்து? இணைப்பில் இணைஞ்சிட்டு மறுபடியும் பாத்திரத்தை உடைச்சா எப்படி இது? நன்றி நன்றி நன்றி. நேரமும் கடந்துகிட்டே இருக்கு அப்படின்றதெல்லாம் நாம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நேர்களை 5:55 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியை ரொம்பவே ரம்யமான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம நேர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பலரும் பலருடைய கருத்துக்களை, பலருடைய சிந்தனையாளர்களை, தங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய சிந்தனையாளர்களாக வச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த சிந்தனை கருத்துக்களை தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு நிறைவான ஒரு வாழ்க்கையை இந்த பூமி பந்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம நேர்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக குலோ பகாவலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம்

0: வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீ கூர்ந்து கவனித்தா தான் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட்னாரு, மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்லாம மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
0: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தவிர்க்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5 மணி அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டுமெனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்ப்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனவ் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்பிரிவில் சூரஜ் கோலா, த்ருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம் நேர்களே, 7 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இந்த 1 மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். நம்ம நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்ப பாடல்கள் 2000ஆவது ஆண்டு வெளிவந்து அதற்கு அடுத்து கிட்டத்தட்ட 25 வருடம் 2026 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய திரைப்படங்களில் உங்கள் விருப்ப பாடல்கள், நிச்சயம் ஏதோ ஒரு பாடல் உங்கள் நினைவலையில் ரிங் ஆரம்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பாடல்கள் எப்பயுமே உங்களுடைய ஃபேவரட்டாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பாடல்கள் இந்த தருணத்தில் கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் உங்கள் தொலைபேசி வாயிலாக உங்கள் விருப்ப பாடலை கேட்டு நீங்கள் அணுகலாம். 044 அப்படின்ற எஸ்டி கூட போட மறந்துடாதீங்க. 298-6-00-38 295-2-0554 இந்த 2 எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்கள் 2000ஆவது ஆண்டிலிருந்து இந்த 25 ஆண்டு காலத்தில் வெளிவந்து உங்கள் மனத்தை விட்டு நீங்காமல் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பாடல், இந்த பாடலை கேட்டால் என்னுடைய சோகங்கள் என்னுடைய வழிகள் எல்லாமும் என்னை விட்டு விலகி போயிடும், மன நிம்மதியை இந்த பாடல் இந்த வரிகள் இந்த இசை எனக்கு சேர்த்து விட்டுடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பாடல்களை கேட்டு நீங்கள் அணுகலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணராஜ் அருந்ததி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக இடம்பிடிக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். எந்த நேயர்களுடைய விருப்ப பாடல் முதல் பாடலாக இடம்பெறப் போகுதுன்னு தெரிஞ்சிக்க இணைந்திருங்கள். இது ஆல் இந்தியா ரேடியோவின் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேர்களை ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு இணையக்கூடிய முதல் நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: சார் வணக்கம் சார், சிங்கப்பெருமாள் கோவில்லேருந்து தியாகராஜன்.
0: சொல்லுங்க தியாகராஜன், உங்களுடைய விருப்ப பாடலை சொல்லுங்க.
1: சார் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல இருந்து 10 நம்பர் 1 சொல்லு சார்.
0: சூப்பருங்க. இந்த பாடல் எதனால உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்
1: சார்? இது வந்து ஒரு ஒரு என்டர்டெய்னிங் சாங் சார், அவ்வளவுதான்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி
1: படத்தை, அந்த படமே ஒரு என்ஜாய்.
0: ஆமா ஆமா, சூப்பருங்க.
1: ஜஸ்ட் இந்த பாட்டும் அந்த பாட்டும் அந்த படத்தோட ஒரு சில்னா, அந்த படம் அந்த பாட்டு வரதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ் நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா தியாகராஜன், உங்க விருப்ப பாடல் நம்ம நிகழ்ச்சியிலுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது. நன்றி நன்றி. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்திற்காக

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: இந்திய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்பு துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரள முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல்

நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெற உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரஹாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2வது ஹாக்கிப் போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: Chatbox.
1: நேற்று 7:25 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து தங்களுடைய விருப்ப பாடல் கேட்டு நேயர்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசியாக நம்ம நிறைவாக கேட்டு முடித்த பாடல் சிங்க பெருமாள் கோயிலிருந்து தியாகராஜன் கேட்டிருந்தார், வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து 10 நம்பர் 1 சொல்லு அப்படின்ற பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டு இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ FM, யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கிருந்து?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
1: போரூர் பொன்ராஜ், உங்க விருப்ப பாடல சொல்லுங்க.
2: எனக்கு அலைபாயில இருந்து செப்டம்பர் மாதம், அதுல வந்து பாத்தீங்கன்னா காதல் பாப்பது பாடிய கண்ணில், கல்யாணம் பாப்பது

0: போது நாலு கண்ணில் சொல்லுவாங்க. காதல் வந்து பாதி கண்ணிலே வந்துடும், ஆனா கல்யாணம் வரும்போது அந்த பொண்ணு நல்ல பொண்ணா, அந்த பையன் நல்ல பையனான்னு
1: நாலு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வாங்கன்றீங்க.
0: ஆமா, அதனாலதான் காதல் பார்ப்பது பாதி கண்ணில், கல்யாணம் பார்ப்பது நாலு கண்ணிலடி பெண்ணேன்னு வரும் அந்த பாட்டு. வரி நல்லா இருக்கும்,
1: வரிகளை அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்க. நன்றி நன்றி போர்வட் பண்றாச்சு. நன்றி. உங்க விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் நேயர்கள் 044-298-6003-8-2950-5254 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை நம்ம நிகழ்ச்சியில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா போரூர் பொன்ராஜிக்காக அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல், சங்கர் மகாதேவன் ஆஷா போன்ஸ்ல இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு.

0: நேரில் 7:32 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு தான் நடந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேர் எந்த விருப்ப பாடலை கேட்குறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது?
1: வணக்கம் சார், திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம் சிவகுமார்.
0: வாங்க சிவகுமார், உங்க விருப்ப பாடலை சொல்லிடுங்க.
1: கூலி படத்துல இருந்து என்ற பாடல். ஆமா,
0: மோனிகா. சூப்பருங்க. என்ன என்ன இதனால துள்ளல் செய்ய இருக்கிறதுனாலயா?
1: இந்த பாடல் வந்து எங்க பசங்க ரொம்ப விரும்பி டான்ஸ் ஆடுவாங்க.
0: சூப்பர் சூப்பருங்க. பக்கத்துல இருக்காங்க அப்ப? தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேர்களை ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு நேர்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறக்கூடிய நேர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து?
1: கலா சார்.
0: கலா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரக்கோணம்.
0: அரக்கோணம்.
1: ஆமா,
0: அரக்கோணம். கலாக்கு என்ன பாடல், விருப்ப பாடலாம் வேணும்?
1: சென்னையில வந்து ஒரு பாடுது, கலத்துல போடுவாங்க, பாடுவாங்க.
0: பாடுங்க, ஒரு ரெண்டு வரி பாடுங்க பாக்கலாம். கலா, நீங்க விருப்ப பாடல் நிச்சயமா அடுத்த பாடலா வருது. நேர்களே, நிகழ்ச்சியில தொடர்ந்து கலாவுடைய விருப்ப பாடல் இடம்பெறுது. அந்த பாடலை தொடர்ந்து ரவி இணைஞ்சிருந்தாரு. அம்பத்தூர்ல இருந்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருந்தாரு. வருஷமெல்லாம் வசந்தம் படத்துல இருந்து முதல் முதலாய் உனை பார்க்கிறேன் அப்படின்ற பாடலை கேட்டிருந்தாரு. இந்த ரெண்டு பாடலும் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த பாடலா இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: Rainbow Chatbox.
1: நேர்களை 7:48 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு இணைஞ்சார் காளிமுத்து. முதல்ல இருந்து இணைஞ்சிருந்தார், லைன் துண்டிக்கப்பட்டதால் அவருடைய விருப்ப பாடல் நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது. விடுதலை திரைப்படத்திற்காக இளையராஜா அனன்யா பாட் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் காட்டுமல்லி, வழிநெடுக காட்டுமல்லி அப்படின்னு தோணக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்கள் விருப்ப பாடல் வரணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 044-289-8600-0 இந்த ரெண்டு எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு நீங்கள் இணையலாம். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து உங்கள் விருப்ப பாடலை கொடுக்கறதுக்காக நான் உங்கள் நவீன் பாரதி காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நிகழ 7:54 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு பாடலை கேட்டு இணைஞ்சிருக்கக்கூடிய நேர் வணக்கம், யார் இங்கிருந்து? எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம், புனேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்ம பேசுறேன். நவீன் பாரி சார்,
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார். இப்ப ஏற்காடுல இருக்க, ஆக்சுவலி
0: அப்படியா
1: ஆன்லைன்ல கேட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். ஆமா, டூருக்கு வந்திருக்கோம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: கண்டிப்பா எனக்கு வந்து டூருக்கு வந்த மாதிரியே சோ படத்துல இருந்து வெண்பனியே இந்த பாட்டு, ஏன்னா ஹாரிஸ் ராஜ் பயங்கரமா மியூசிக் பண்ணிருப்பாரு இந்த பாட்டு.
0: கொடைக்கானல் அந்த குளிருக்கும் இந்த பாட்டுக்கும் ரொம்ப அப்படியே பொருந்தி போகுதுன்றதுக்காக இந்த பாடல் கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் நேர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு இணைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா கலீல் அகமது தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடல் தான் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா இடம்பெறுது. மீண்டும் உங்களை நான் சந்திக்க போறது 9 மணிக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எங்களே நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1 கோடியே 35 லட்சம் பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளது.

மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1000 முதல் 5000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவேக முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌகானும் தங்கப்பதக்கத்தையும் சனித் தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமீர் தங்கப்பதக்கத்தையும் அகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்னாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கராகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா துரு ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஹாய். ஓகே, நெவர் மைண்ட். ப்ராபர்லி கால், யூ கேன் கால் மீ பேக் ஒன்ஸ் யூ கெட் அ சான்ஸ். ஃபார் நவ், லைக் ஐ செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ ப்ராபர்லி டேக் ரிக்வெஸ்ட் வென் ஒன்ஸ் வி கெட் ஸ்டார்டட். பட் ஃபார் நவ், ஓப்பனிங் ஆஃப் மை ஷோ டுடே, திஸ் இஸ் ராம்ஸ்டைன் வித் டூட்ரிக். ஸோ குட். It's German, so yeah, give it a chance if you haven't heard it before. If you have heard it and you like it, well, there's this post which I put up on Facebook about 10 minutes back. If you like the songs which are getting played, go ahead, like the post. I'll feel great about it. And if in case you'd like to interact with me, I'll let you know how to do so shortly. But right before that, let's get started with Rammstein.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. 9:16 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் இல்லை 45 நிமிடங்கள் நாம் இணைஞ்சிருக்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மெல்லிசை பாடல்களுடைய அணிவகுப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சில பாடல்கள் நம்மளுடைய எண்ணங்களை மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த பாடல்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய மகிழ்ச்சியக்கான அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் கவித்துவத்தாலேயோ அல்லது அந்த இசையினுடைய தன்மையாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ஒரு அபரிவிதமான ஒரு செயல் செய்கிறதுக்காக நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பாடல்களுடைய அணிவகுப்பை தான் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். அந்த வகையில் குறிப்பாக இந்த 2015 ஆண்டு வெளிவந்து அன்றைய காலகட்டத்தில் மட்டுமில்லை அடுத்தடுத்த காலகட்டத்தையும் வென்று அந்த பாடல்கள் ரசிகர்களுடைய எண்ணங்களை ஒரு சேர குவிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாடல்களுடைய அணிவகுப்பு தான் இந்த ஒரு மணி நேரம் கேட்கறோம். முதல் பாடலாக ஐ திரைப்படத்திலிருந்து பூக்களே சற்று ஓய்விடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல், ஹரிச்சந்திரன் ஸ்ரேயா கோஷல் இருவருடைய குரலில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் 36 வயது நிலை திரைப்படத்திற்காக கல்பனா ராகவேந்திரா அவர்கள் பாடிய பாடலும், தொடர்ந்து அநேகன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் இருவரும் சங்கர் மகாதேவன் பாடிய பாடலும், அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக நிகழ்ச்சியில் இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நிகழ்வு 9:32 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் 2015 வெளிவந்து மெல்லிசை பாடல்களாக ரசிகர்களுடைய எண்ணங்களை நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பாடல்களுடைய அணிவகுப்பை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கிருக்கக்கூடிய பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன், சக்தி ஸ்ரீ கோபாலன் இருவருடைய குரலையும், தொடர்ந்து மாரி திரைப்படத்திற்காக

அனிருத் ரவிச்சந்திரன், அலிஷா தாமஸ் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் தான் அடுத்தடுத்து இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணியின் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: எங்களை ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. 9:40 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களோட குரலில் நானும் ப்ரௌடிதான் திரைப்படத்திலிருந்து தங்கமே வைரமே அப்படின்னு தொடரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல், தொடர்ந்து ஏ சினாமிகா அப்படின்னு தொடரக்கூடிய பாடல், ஓ காதல் கண்மணி திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடிய குரலில் கார்த்திக் அவர்களோட குரலில் பாடலை கேட்கிருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களை கேட்கிறக்கும் இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேர்களே, ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கறக்கூடிய பாடல் ஸ்ட்ராபெரி திரைப்படத்திற்காக பாடலை கேட்கிருக்கோம். தொடர்ந்து ஸ்ட்ராபெரி திரைப்படத்திற்காக உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்களோட குரலில் பா விஜய் அவர்களோட வரிகளில் பாடல் கேட்கிருக்கோம். அதை தொடர்ந்து பாபநாசம் திரைப்படத்திற்காக சுந்தர் நாராயண் ராவ், மாளவிகா அனில்குமார் இருவருடைய குரலில் பாடல் கேட்கிறோம்.

ரெயின்போ ரிவைன். எங்களை 10:02 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த 1 மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில் மெல்லிசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். 1970களில் வெளிவந்திருக்கக்கூடிய பாடல்களுடைய அணிவகுப்பை தான் கேட்க போகிறோம். அந்த வகையில் 1970ல் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட திரைப்படங்களிலிருந்து மெல்லிசை பாடல்கள் உங்களுக்காக ஒளிபரப்பு கொடுக்கறதுக்காக உங்கள் நவீன் பாரதி காத்துக்கிட்டு இருக்கேன்.

நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் எங்கள் மாமா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட குரலையும், தொடர்ந்து காவிய தலைவி திரைப்படத்திற்காக பி சுசீலா அவர்கள் பாடிய பாடலும், அடுத்தடுத்து ரெண்டு பாடல்களாக நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ரெயின்போ ரீவைண்ட். ஹலோ, ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திற்காக தி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலையும், தரிசனம் திரைப்படத்திற்காக தி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி இருவருடைய குரலையும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்கள் நேயர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.

நேர்களே, ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் கண்காட்சி திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாசன் எம் ஆர் விஜயன் சரளா மூவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், நம்ம குழந்தைகள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி அவர்களுடைய குரலையும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களை கேட்க இருக்கும். இணைந்திருங்கள்.

நேர்களே, 10:30 ஆகிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ ரிவென் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். 70 காலகட்டத்தில் வந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய மில்லிசை பாடல்களினுடைய அணிவகுப்பினுடைய தொடர்ச்சி தான் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் வீட்டுக்கு வீடு திரைப்படத்திற்காக பி. சுசீலா அவர்கள் பாடிய பாடலும், தொடர்ந்து தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக டி. எம். சவுந்தரராஜன் பி. சுசீலா இருவரும் பாடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த 2 பாடல்களாக இடம்பெறுது.

நேர்களே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்களாக 10 பசலி திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், ஸ்வர்ணா, எல்.ஈஸ்வரி, பி. சுசிலா நால்வரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், தொடர்ந்து சொர்க்கம் திரைப்படத்திற்காக பி. சுசிலா அவர்கள் பாடிய பாடல், அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக நிகழ்ச்சியினுடைய அடுத்ததாக இடம்பெறுகிறது. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் ராஜா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வசந்தா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து வைராக்கியம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக.

நேர்களே, ரெயின்போ ரிவென் நிகழ்ச்சியோடு அணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். 10:53 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் சிஐடி சங்கர் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுடைய குரலையும், தொடர்ந்து விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இருவருடைய குரலையும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல்களாக

அடுத்தடுத்த ரெண்டு பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நவீன் பாரதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் FM 103 மதுரை FM 103.3 திருச்சி FM 102.1 ரெயின்போ FM 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். இரண்டு மாடு இரவு நேரத்தில் ஓடினால் எப்படி இருக்கும், மண்ணுக்கேத்த மைந்தன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும் மனோ நாகூர் ஹனிஃபா குரல்களோடு கடலில் ஒரு பயணம்.

0: 11:20 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா சொல்லும் கதையை கேட்கலாமா?
1: அடி கதகளு கதகளு கருவாயங்கதகளே.

சகலகலா வல்லவன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை, 101 கோயம்புத்தூர் எஃப்எம், 103 மதுரை எஃப்எம், 103.3 திருச்சி எஃப்எம், 102.1 ரெயின்போ எஃப்எம், 101.4 இரவும் கிறங்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு பாடியிருக்காங்க.

ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓட

வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஜ்ஜி கொடி வாசனப்பட வேணும், வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட

சங்கர் குரு படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டோம். கலாட்டா பண்ணக்கூடிய பாடல்கள் அப்படின்னாலே சுவாரஸ்யம் அதிகமாயிடும் இல்லையா? ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக எஸ்பி சைலஜா குழுவினரோடு பாடியிருக்காங்க சேரன் பாண்டியன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

16 வயது நிலை படத்தில் இருந்த பாடல் கேட்டோம். மலேசிய வாசுதேவன் குழுவினரோடு பாடியிருந்தாங்க. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4,

மனசு மயங்கும். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். படிக்காதவன், சிங்காரவேலன் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் இசையோடு, காற்றோடு. நீங்கள் உங்களோடு ராம் சரோசன்.

0: யஜமானஸ்ய திவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரேஹே அடங்காப்படாரிஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
1: சுமதி சுமதி
0: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால ஒய்ஃபஸ்ய

0: தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்ச கரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
1: அரபோ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

நல்லா முடிப்பேன். நேற்று பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூட

வரும். இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூட

மானிட சுகத்தை மறுப்பதில்லை. கட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணங்கி மோதித்தம் பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் சார்.

0: பகுதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏடி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சரசாங்கி ராகத்தில் அமைந்த திருப்பதி மலை என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் கீர்த்தனை ஆதித்தாளம்

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுப்ரபாதம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஸ்வநாத அஷ்டகம்